மயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்கிடும் ஆறு சக்தி தாயே, அரணும் அறியும் அயலும் பொழுது வணங்கிடும் வேறு பெற்ற மாயே, விதியும் அதியும் கதியும் நிதியும் விளைத்திடும் நேரமல்லினி, தினமும் கணிந்து மனமும் கணிந்து திருவருள்

0: தனது செய்கள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமா எனியும் அவர்களின் தவறை மன்னித்தாழ வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை.
1: அடுத்து சிம்மராசி பிரதற்காக ஸ்ரீ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்

0: புலரும் பொழுதில் அடுத்து திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் சாரதா பாடியுள்ள பாடல்.
1: ராஜாதி ராஜாய பிரசக்ய சாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாங்காமதாமாய மஹ்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் FM கோல்டு. நிலையத்தில் நிறுவப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் விளைக்கிறது கைத்தல நிறைகணி. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல், அருணகிரிநாதர் வரிகள், கடையநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் இசை.

அடுத்து அருளானமுதே சரணம் சரணம், சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல். மன்னிக்கவும், சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:26. தேனிசையில் அடுத்து கந்தன் திருநீர் அணிந்தாள். எம்பி சிவம் இயற்றிய பாடலை பாடுகிறார் TM சௌந்தரராஜன்.

அடுத்து நாராயணா எனும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல். வரிகள் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

நேரம் 6:33:15. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது மார்பை கிழித்து. கே. சதாசிவம் இயற்றிய பாடல். எல். கிருஷ்ணன் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார் வி. கிருஷ்ணமூர்த்தி.

தேனிசையில் தொடர்ந்து எம் சண்முக சுந்தரம் இயற்றிய பாதம் ஒன்றே வேண்டும் என தொடங்கும் பாடல் டேவிட் பொன்னுசாமி இசையமைப்பில் பாடலை பாடுகிறார் வி. நடராஜ முதலியார்.

தேனிசையில் நிறைவாக ஒழிக்கிறது. அருள் வடிவானவனே அல்லாஹ், எம் முகமது பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து

0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அம்மோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக

0: உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1 க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. அத வார்த்தாக. கேந்திரிய கிரகமந்திரி அமித் ஷாஹ நூதனஸ்ய குவாட்ரிபார்டைட் செக்யூரிட்டி கிரிட் இத்யஸ்ய பிரவர்த்தனேன சீம பிரபந்தனே பிரமுகஸ்ய பரிவர்த்தனஸ்ய கோஷணாம் அகரோத். सः अवदत् यत् अस्माकं सीमायाः रक्षणम् अवैधप्रवासस्य निर्मूलनं च राष्ट्रस्य जनसांख्यिक्याः रक्षणाय महत्वपूर्णम्.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7 மணி. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:25 திரீசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரேகானம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஆலப்பு.

ஆர் பி வெங்கடேஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ரசகுளிகலு, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 11:10 நீலகண்ட சிவன் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள், 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:30 திரைகானம்,

0: 4:30 வரைக்கிறமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசையில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை. தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களும் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 திரைகானம். 8:10 ஒப்பனை மனிதர்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வசந்தா நாராயணன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே பி ஜெயலதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், பி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன். 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய இளைஞர் ஏடு. 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பு மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய

0: நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடெண்ட் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வேன்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரையிசை பாடல் கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுசீலா சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி பாடிய பாடல்.

Cena. நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடரும் பாடல் ஜெயம் கொண்டான். திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
5: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே பிஎம் சூரிய கர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலிக்கிருக்கும் பாடல் மதுர திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 8:51. சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன் ஆர்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட

0: அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர் முதன்மை நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை ADR கட்டிடம் சென்னை 604. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாலை 5:30.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: திரைகானத்தின் நிறைவான பாடல் முறை மாமன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, மனோரமா குரல்கள் ஒலிக்க இருக்கின்றன.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது ஆலப்புழை பி. வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி. யு. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஏமினி வேகின் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, உசேனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:59:50. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாக்ஷாயணி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, தோடி ராகம், ரூபகதாளம்.

பதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதன

நிகழ்ச்சியின் நிறைவாக எழுதா எழில் விருத்தம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு ஆனையா இயற்றியது. செஞ்சுருட்டி ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆலப்புழைப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30, 25 நொடி. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்களின் கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது.

சுகமான ராகங்களில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க இருப்பது இதய கோயில் திரைப்படத்திற்காக.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் இப்பொழுது 10:40. 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. பாடலின் படம் ஜப்பானில் கல்யாணராமன்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

ஒழித்த பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. சுகமான ராகங்களில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு கைதியின் டைரி. பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

சுகமான ராகங்களில் நிறைவான பாடல். படிக்காதவன் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:15. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெயில் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 104. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் 1 மாலை 5:30. 100.1 FM கோல்டில் ஒழித்துக் கொண்டிருப்பது திரைகானம். ஒலிக்க இருக்கும் பாடல் வேட்டையாடு விளையாடு. பாடலை பாடியவர்கள் உன்னிமேனன், பாம்பே ஜெயஸ்ரீ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி, குரல் அமுதம் கேட்கலாம்.

சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848 அதிகாரம் புல்லறிவான்.

0: நோய். சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848, அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: குறளமுதம் கேட்டோம். இனி 100.1 FM கோல்டில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 நீலகண்ட சிவம் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் சேதனைபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று 5:00 அரங்கிசையில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 8:10 ஒப்பனை மனிதர்கள் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடிப்பு அரந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே பி ஜெயலலிதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், பி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். 8:40 திரைகானம், 9:15 ஸ்போட்லைட், 9:30 தேசிய இளைஞர் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரைகானம். மனதிற்கு இதமான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கியிருக்கிறது. பாடலின் படம் 1000-இல் ஒருவன்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: பர்சனல் லோன் ஆஃபர்.
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான கல்வி

கல்வி தகுதி, குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை, தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும், மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 6104. முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 6104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ இன்று சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 1 தேதி மாலை 5:30. நேரம் 12:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியது. பாடலின் படம் எங்க வீட்டு பிள்ளை.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்கலாம், குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P. சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது, திரைகானம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்ட். மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கே இருக்கும் பாடலை பாடியவர் பி. சுசீலா, பாடலின் படம் பஞ்சவர்ண கிளி.

0: బీఎస్ఎఫ్ జవాన్లతో పాటు ప్రజలు, పౌర పరిపాలన యంత్రాంగం, స్థానిక పోలీసులు, సైన్యం సమిష్టిగా భద్రతకి సంబంధించిన బాధ్యతలు పంచుకునేలాగా కొత్త విధానం రూపొందిస్తామని కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా చెప్పారు. మయన్మార్ అధ్యకుడు యుమిన్ ఆంగ్ హ్యాంగ్ 5 రోజుల భారత పర్యటనలో మొదటి రోజున ఈవేళ మహాబోధి ఆలయాన్ని సందర్శించారు. కర్ణాటకలో కొత్త ముఖ్యమంత్రిని ఎన్నుకునేందుకు శాసనసభాపక్ష సమావేశం ఈరోజు జరుగుతుంది. ఐపీఎల్ క్రికెట్లో గుజరాత్ టైటన్స్ జట్టు ఫైనల్లోకి ప్రవేశించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் 1க்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம், ஹஜ் குழு, இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு

0: உள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்குது. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30-31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல் உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது.

0: இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரூ கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 20 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வை சுப்பிரமணியம். எஸ் அம்பிலி இப்பாடலை பாடியுள்ளார்.

தென்கட்சி கோஸ்வாமிநாதன் இயற்றிய பாடல், இசையமைத்தவரியல் கிருஷ்ணன், பாடியுள்ளவர் லதா ராஜு.

நாதோபாசனையினால பகவான சுலபமா அடையலாம். மற்ற யுகங்கள்ல சொன்ன தபஸு, ஜபம், பூஜை, யாகங்கள், யோகங்கள்லாம் இப்ப பண்ண முடியல. அப்ப இந்த கலியுகத்துல சுலபமா பகவான அடையணும்,

க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தன மார்க்கமும் நாதோபாசனையினால பகவான சுலபமா வசப்படுத்தலாம். அதனாலதான் அதுக்கு சங்கீதத்துக்கு இசைன்னு பேர். கேட்கிறவா அத்தனை பேருடைய மனசையும் இசை செய்வதனாலே அதுக்கு இசைன்னு பேர். வேத வேதாந்த பொருட்களை எல்லாம் தன் உள்ளே அடக்கி இருப்பதனாலதான் வேதத்துக்கு மறைன்னு பெயர். அப்படி சங்கீதத்தினால உலகம் முழுக்க மயங்கி கிடக்கு. ஒரு நாளைக்கு கைலாசத்துல ஏகாந்தமா பார்வதி பரமேஸ்வரால் உட்கார்ந்துருக்கிற போது பார்வதி கேட்டாலாம், இந்த இசையில உலகமெல்லாம் மயங்கி கிடக்க அதனுடைய சூக்ஷ்மம் என்னன்னார். பகவான் சொல்றார், அம்மா பார்வதி, சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படிங்கிறதான என்னுடைய பஞ்சமுகங்கள்லேருந்து ஏழு சுரங்கள் வருதான். அந்த ஏழு சுரங்கள்ல அத்தனை சங்கீதமும் அடக்கம். அத்த வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவிலையும் எல்லாமே சங்கீதமா தான் இருக்கு. அந்த ஏழு சுரங்கள்ல சங்கீதத்தினால மயங்காத ஜீவராசிகளே கிடையாதுன்னார். சத்யோஜாதம்ங்கிற முகத்திலேருந்து காந்தாரம், வாமதேவம்ங்கிற முகத்திலேருந்து தெய்வத்தம், அகோலம்ங்கிற முகத்திலேருந்து ஷட்ஜம் ரிஷபம், தத்புருஷம்ங்கிற முகத்திலேருந்து பஞ்சமம், ஈசானம்ங்கிற முகத்திலேருந்து நிஷாதம் மத்தியமம் சுரங்கள் வரலாம். தியாகபிரம்மம் இதைத்தான்

அது மாதிரி யோகீஸ்வர யாக்கியவல்ய மகரிஷி சொல்ற, பெருசா யாகம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாமா, ஸ்ருதி லயபந்தமா, யாருக்கு வீண வாசிக்க தெரியுதோ அவளுக்கு மோட்சம் சுலபமா கிடைக்குமா.

அப்படி பகவான் நாத உபாசனை மூலமா பக்தி பண்ணி அவனோடு இரண்டரை கலந்த மகான்கள் நம்ம தேசத்துல ஏராளமான பேர். பகவானை அடையறதுக்கு நமக்கு வேண்டியது ரெண்டு, நல்ல பாவமும் பக்தியும் தான். தமிழிலே பாடிய சைவ சமய குருவர்கள் அபிராமி பட்டர், வெங்கடசுப்பகவி, அப்படி எத்தனையோ மகான்கள் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கா. அதனால அந்த மொழி ஒரு பிரச்சனை இல்லை. சங்கீதத்துக்கும் மொழி ஒரு பிரச்சனை அல்ல, சுவாமிகிட்ட பக்தி பண்றதுக்கும் மொழி ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல பாவமும் பக்தியும் தான் முக்கியம் அப்படிங்கிற வரிசையில தமிழ் இசையில ஒரு பெரிய மகாத்மா அவதாரம் பண்ணினர். தமிழ் இசை மூவர், பாபநாசம் சிவன், சுத்தானந்த பாரதியார், கோபாலகிருஷ்ண பாரதி, ஊத்துக்காடு வெங்கட கவி மாதிரி தமிழ்ல பெரிய சாகித்ய கர்த்தாவா அவர். சாகித்ய கர்த்தான்னா வெறுமன பாண்டித்யத்தினால சாகித்யம் பண்ணிட மட்டும் போராதான், சுவானுபூத்தியோடு கூட பரமேஸ்வரனோடு இரண்டரை கலந்த ஒரு மகான் மகாத்மா நீலகண்ட சிவன். 18வது நூற்றாண்டுல நாகர்கோயிலுக்கு பக்கத்துல வடிவீஸ்வரம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு அற்புதமான அந்தன தம்பதி. அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படல. அவளுடைய குலதெய்வம் வைத்தீசன் கோயில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி. சுவாமியை பிரார்த்தனை பண்றா. வைத்தீசன் கோயில் இன்னொரு விசேஷம், செல்வ முத்துக்குமார சுவாமி. ஆக செல்வ முத்துக்குமார சுவாமியினுடைய அருளினாலே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. முருகனுடைய அருள்னால பிறந்ததுனால அவனுக்கு சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வச்சா. தெய்வ அம்சமா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அசாத்தியமான தேஜஸோடு இருக்கா. சின்ன குழந்தையா இருக்கிற போது அப்பா அவன் சிவன் கோயிலுக்கு அழைச்சின்னு போனா விவரம் தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அந்த மழை மனசுல பக்தி ஊற ஆரம்பிச்சு. சிவன் சன்னதியில் நின்றுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பான் அந்த சின்ன குழந்தை, ஒண்ணும் தெரியாத ஒரு மழலை பாலகன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கோயில போனா குழந்தைகள் விஷமம் பண்ணும், அங்க ஓடும் இங்க ஓடுமே இல்ல. சிவன் சன்னதியில அப்படியே மெய்மறந்து கல்லு மாதிரி நின்னா அந்த குழந்தை. மறுபடியும் அவர்கள் எல்லாம் வடிவீஸ்வரங்கிற ஊரை

விட்டு பக்கத்தில் பத்மநாபபுரம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு குடி வருகிறார்கள். அந்த பத்மநாபபுரம்ங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய சிவர் கோயில். அந்த சுவாமிக்கு பேர் நீலகண்ட சுவாமி, அம்பாள் ஆனந்தவல்லியா. இப்பவும் அப்பா கோயிலுக்கு போறபோது அந்த குழந்தைய அழைச்சின்னு போவாராம். அழைச்சின்னு போய் சிவசன்னிதியில் அந்த குழந்தை நின்றுட்டான்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு நாயன்மார் சொன்னாரு. அதை மாதிரி நிற்பான, 5 வயசு ஆச்சு குழந்தைக்கு. அம்மா குழந்தைக்கு அண்ணா அலங்காரம்லாம் பண்ணி கையில் ஸ்லேட்டு வாய்ப்பாடு எல்லாம் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறா. பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்றான் அந்த குழந்தை. வாத்தியார் கையில் பெரம்ப வச்சுட்டு அறம் செய்ய விரும்பு 60 சினம், அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு பாடம் சொல்லி தர்றார். எல்லா குழந்தைகளும் கோரஸா ஓன்னு கத்துறது. ஆனால் இந்த குழந்தை அந்த காதல எதுவுமே வேலையா மனசுல மட்டும் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்கிறார், குழந்தைகள் என்ன சத்தம் போறது, எல்லாமே ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு அந்த சுப்பிரமணியன் காதல விழுந்தது. அவனுக்கு 5 தான். பள்ளிக்கூட இடைவேளை நேரத்தில் எல்லா பசங்களையும் கூப்பிட்டான். பிரகலாத சுவாமி மாதிரி எல்லா பயிலும் கூப்பிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான், இந்த படிப்பெல்லாம் பிரயோஜனம் இல்லப்பா, இதெல்லாம் தேவையில்லாத படிப்பு. நான் சொல்றேன் பாரு, எல்லாரும் பரமேஸ்வரனை பஜனை பண்ணுங்கோ, எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டுன்னு எல்லா பயிலும் மரத்தடியில் உட்காந்து வச்சு சிவபஜனை பண்ண

இந்த குழந்தையினுடைய பக்தியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏதோ பள்ளிக்கூடம் போனா பேருக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தான் வச்சு மனசு ஜாடா சிவபெருமான்ட்ட அடங்கினது. அரிச்சு ஒடியில அந்த குழந்தைக்கு இஷ்டம் இல்லையா, பகவானுடைய அடிச்சுவட்டை நோக்கி தேடி போனான். உரிய வயது வந்தது. உடனே அப்பா அம்மாவுக்கு என்ன கவலை, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுமேன்னு ஆசை. அப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவான். ராமனுக்கு 16 வயசு இருக்கிற போதே தசரதன் மந்திராலோசனை பண்ணினாராம். கைகேயி கவலைப்பட்டாலாம் நல்ல குலத்திலேருந்து நல்ல குணவத்தியா நல்ல குழந்தை ராமனுக்கு கிடைக்கணுமே அந்த காலத்தில். அப்படி ஒரு நாளைக்கு அப்பா அம்மா அவனை கூப்பிட்டு, சுப்பிரமணியா உனக்கு கல்யாணம் பண்ணணுடா, பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன போது, ஆஹா வந்ததுடா ஆபத்து. கல்யாணம்ங்கிற பந்தத்தில் அவருக்கு ருச்சி இல்லை, லௌகீகமான வாழ்க்கையில் நாட்டம் இல்லை, நிரந்தரம் சிவபக்தராந்தி சிவ தரிசனம் ஆகணும், அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் குறிக்கோள். அப்படி இவருக்கு இந்த லௌகீகத்தில் ருச்சி இல்லை, இந்த சம்சார பந்தத்தில் நான் மாட்டின்றப்படாதேன்னு ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணிடுறாராம், வீட்டு விட்டு சொல்லாமல் யாருக்குமே தெரியாமல் சுசீந்திரங்கிற க்ஷேத்திரத்தில் தானுமலையானுடைய கோயிலில் போய் ஒரு பிராகாரத்தில் உட்காந்துட்டார். போய் கண்ண மூடினு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, எல்லாம் தேடிட்டு இருக்கா. அப்ப ஒரு நாளைக்கு காது கிட்ட ஒரு அசடீர் கேட்டது. பகவான் சொன்ன மாதிரி இருந்ததாம், சுப்பிரமணியா இல்லறமே நல்லறம், இல்லறமே நல்லறம். சுப்பிரமணியா விவாகம் பண்ணி கொண்டு பத்னியோடு கூட நீ இல்லற வாழ்க்கையில இருந்துட்டே பக்தி பண்ணுன்னு காதில் சுவாமி சொன்ன மாதிரி ஒரு அசிரியர் கேட்டது. சரி, இது பகவானுடைய இட்டம் போல இருக்கு. திரும்பி வீட்டுக்கு வர்றார். அப்பா அம்மா கூட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்மதம்னு சொல்றார். அந்த பத்மநாபபுரத்தில் தானுன்னு இன்னொரு அந்தனர், பெரிய மிராஸ்தார், ஜமீன்தார் அந்த காலத்தில். அவருக்கு ஒரு பொண்ணு லட்சுமின்னு பேர். அவளுக்கு சரியான செவ்வாதோஷ ஜாதகம். பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா பையனுக்கு அதே தோஷம் இருந்தால் தான் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டு இருப்பார். வாஸ்தவம் உண்மையான விஷயமும் அதுதான். ரெண்டு பேருக்கும் சமமான செவ்வா தோஷம் இருக்கணும். அந்த பொண்ணுக்கு வயசு ஆயிட்டே இருக்கு, செவ்வா தோஷத்தினால மாப்பிள்ளை கிடைக்கல, கல்யாணம் ஆகல. அந்த குழந்தையோட சின்னவாளா இருக்கிறவாள்லாம் கல்யாணம் ஆகி அமெரிக்கா லண்டன் ஜப்பான் போயிட்டா. இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையே கவலைப்பட்டு இந்த தானும்

சுப்பிரமணியோட அப்பாட்ட வந்தார். சுவாமி, பொண்ணுக்கு வயசாயிட்டே இருக்கு, சுப்பிரமணியனுக்கு வேணா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு. வேஷா பண்ணிக்கலாமே அப்படின்னு விட்டார். சுப்பிரமணியன் பார்த்தான், செவ்வா தோஷமா, பரமேஸ்வரனுடைய காலை பிடிச்சாச்சுன்னு கொடுங்கோள்கள் என்ன செய்யு, கிரகங்கள் என்னையா பண்ணும் பரமேஸ்வரன் பக்தனை, செவ்வா தோஷ பண்ண நான் பண்ணிக்கிறேன். இன்னொரு காரணம் என்னன்னா, நான் முருகனுடைய அருளாலே அவதாரம் பண்ணினவன், செவ்வாய்க்கு அதிதேவத முருகன், அப்ப செவ்வா தோஷம் என்ன என்ன பண்ணும், பேஷா பண்ணிக்கிறேன்னு விட்டார். கல்யாணமும் ஆயிடுத்து, லட்சுமிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிண்டா கூட தாமரையில தண்ணீர் போல வாழ்க்கையில பட்டும் படாமல் வாழ்ந்தாராம் இந்த சுப்பிரமணியம். உர்வாரு கமீபந்தனான் மித்யோர் முக்ஷீய மாமிருதாது, உபனிஷத் சொல்றான். வெள்ளரி கொடி இருக்கு, பூக்கிறது, காய்ச்சி நன்னா பழுத்து போன வெள்ளரி பழமானது கொடியில ஒட்டாம விலகியே இருக்குமா. உர்வாரு கமீபந்தனான் மித்யோர் முக்ஷீய மாமிருதாது உபனிஷத் சொல்றது. அப்படிதான் மனுஷன் வாழணுமா, அப்படி பட்டும் படாமல் வாழ்ந்து இருக்கிற போது அவருக்கு வயசு 18 ஆச்சு. எப்படியாவது சிவனை தரிசனம் பண்ணணும்னு யார்ட்டையும் சொல்லல, வீட்டில் சொல்லிக்காம என்ன பண்ணினார், பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோயிலுக்கு போனார். கோயில் எல்லாம் அந்த வாகனங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மண்டபம் வச்சிருப்பா, அங்க மூஷிக்கு வாகனம், மயில் வாகனம், ரிஷப வாகனம் எல்லாம் இருக்கும். நீலகண்ட சுவாமி கோயில ஒத்திரம் இல்லாத நேரத்தில் உள்ள போய் அந்த வாகன அறைக்குள்ள ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுட்டார். எல்லாரும் தேடுறா, சுப்பிரமணியனை காணுமே, சுப்பிரமணியன் காணுமே அப்படின்னு தேடிண்டே இருக்கிற போது, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அந்த சுப்பிரமணியம் ஆகாரம் சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, பரமேஸ்வரனை பார்த்தே தீர்வேன் நான் துருவஸ்வாமி மாதிரி. மூணு நாள் முடிஞ்சது, மூணாவது நாளைக்கு பலியின் ஒரு ஒளி வெள்ளம் பிரகாசம், ஒரே ஜாஜ்வல்யமான ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. சாட்சாத் நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி தாயாரும் தரிசனம் கொடுத்தார். கண்ணாலேயே நம்ப முடியல, ஆனந்தம் தாங்கல, ஆனந்த

தாங்க முடியாத ஆனந்தத்தோடு அப்படியே வா. சுவாமி அம்பாள் முன்னாடி தடாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ற போது தாயார் ஆனந்த வெள்ளித்தார் கிட்டக்க வந்தா, அப்பா குழந்தை மூணு நாளா ஒன்றும் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு பொற்கைகளாலே தன்னுடைய திருக்கரங்களாலே சுப்பிரமணியத்துக்கு சாப்பாடு கொடுத்தா. சாப்பாடு மட்டும் கொடுக்கலையா, இவன் கிரகஸ்தன் இல்லவா, பிரம்மச்சாரி இல்ல, அதனால அவனுக்கு தாம்பூலம் கொடுத்தாலும் அம்பாள். அந்த க்ஷணம் அவருடைய கவித்துவம் பிறந்தது. பக்தியோடு கூடிய கவி, தியாக பிரம்மன் சொன்ன மாதிரி பக்தியோடு கூடிய சங்கீதம் மாதிரி பக்தியோடு கூடிய கவித்துவம் வளர ஆரம்பிச்சது. அதே இடத்துல நீலகண்ட தசகம், தசம்ன பத்து, தசகம்ன பத்து பாடல்கள் பாட ஆரம்பிச்சார். அம்பாள் பேர்ல ஆனந்தவல்லி தசகம்னு அதே இடத்துல பாட ஆரம்பிச்சார். பகவத் கிருப்பையினால, ஞானத்தினால, திருஞான சம்பந்தருக்கு சுவாமி குலத்தகரில் நிற்கிற போது தாயார் ஞானப்பால் கொடுத்து உடனே பாட ஆரம்பிச்சாராம். வள்ளலாருக்கு வந்து திருவெற்றியூர்ல அம்பாள் வந்து அமுது ஊட்டுகிறாளாம், அவர் சரித்திரத்தில் வருது. ஏன் நாமதேவருக்கு பாண்டுரங்கன் ஊட்டினானே ஆகாரம், அதே மாதிரி இந்த சுப்பிரமணியத்துக்கு ஆனந்தவல்லி தாயார் அமுது ஊட்டி தாம்பூலம் கொடுத்தாலாம். உடனே பாட ஆரம்பிச்சார் அவளை. காஞ்சிபுரத்தில் காமாட்சி ஒரு நாளைக்கு இரவு நகர்வளம் வந்துட்டு இருந்தாலாம். நகர்வளம் வந்துட்டு இருக்கிற போது ஒரு இடிஞ்ச பாடஞ்ச வீட்டு திண்ணை, அந்த திண்ணையில நல்ல கொற்ற பணியில ஒரு ஊமையா ஒரு சிறுவன் படுத்துக்கொண்டு காமாட்சி காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு ஜபம் பண்ணிட்டு படுத்துருந்தான். பணியினுடைய அசாத்தியமான பணி, வேலெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒட்டு திண்ணையில படுத்துருக்கிற வந்து பார்த்தா காமாட்சி, ஓஹோ இவன் பூர்வ ஜென்மால மகாகவி காளிதாஸ், சாபத்தினால அவன் ஜென்மால ஊமையா ஆயிருக்கானே சொல்லிட்டு தன் வாயில இருந்த தாம்பூலத்தை அவன் வாயில துப்பின அம்பாள் காமாட்சி. அடுத்த க்ஷணம் காமாட்சியை தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான், அவன் தான் மூக்க கவி. அதே மாதிரி ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையில நடக்குது. அம்பாள் தாம்பூலம் அடிச்சு கொடுத்தாலாம்,

நீலகண்ட தசகம் பாடினார். அம்பாளை குறித்து ஆனந்தவல்லி தசகம்னு ஒரு தசகம் பாடுறார். ஒரு 5, ஒரு 6, 11, 25, 10, 21, 26, 12, 33, ஒரு 5, 38, ஒரு 10, 48, ஒரு 3, 51 அக்ஷரமாக அம்பாள் இருக்கு. அதனாலதான் கும்பகோணத்துல மங்களாம்பாவுக்கு மந்திரபீட்டேஸ்வரின்னு பேர். அகாராதி சகாராந்தம் உள்ள அக்ஷரங்கள் 51 மாத்திருகா அக்ஷரங்கள்னு பேர். அந்த மாத்திருகா அக்ஷர ரூபமாக மந்திர வடிவமாக அம்மா இருக்கா ஆனந்தவல்லி அப்படின்னு பாடுறார். அந்த 51 அக்ஷரங்கள்லாம் இன்னைக்கு 51 சக்தி பீட்டங்களாக இருக்கு. அப்படி அற்புதமாக பக்தி பண்ணி கொண்டிருக்கிற போது இவருடைய புகழ் எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சது. முத முதல்ல தசகம் பாடினோடனே சுவாமி இலக்கியத்தை பாடுறார் அவர்.

அப்படி எல்லாரும் இவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் சிஷ்யாலாம் வர ஆரம்பிச்சா. பொண்ணை கொடுத்த அப்பா பார்த்தார், மாமனார் பார்த்தார், அப்படி உத்தியோகம் இல்லாம சுத்தின்னு இருக்கானே, இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு அவருக்கு கவலை. அதுக்காக கிராமத்துல கிராம முன்சீஃப்னு ஒரு பதவி உண்டு அந்த காலத்துல, ஆங்கிலத்திலே மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுவார்கள். அந்த உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கிறார் இவருக்கு. அந்த உத்தியோகத்தை பார்க்கிற போது ரொம்ப நேர்மையானவர், தப்புவான வழிக்கெல்லாம் போக மாட்டார், பொய் பேச மாட்டார். அப்படி இருக்கிற போது ஒரு வழக்கு சம்பந்தமா, பொய் வழக்கு சம்பந்தமாக பொய் சாட்சி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அடுத்த கணம் இந்த உத்தியோகம் தேவையில்லைன்னு உதறினார். தன் சிஷ்யர்களை அழைத்து கொண்டு கஷேத்திராடனம் பண்ணணும்னு நிறைய ஊருக்கு போகணும்னு கிளம்பி வரபோது, முத முதல்ல முருகனுடைய கிருப்பையினால தாம் அவதாரம் அண்ணினத்தினால கதிர்காமத்தில் போய் முருகனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி எல்லாம் இந்த காலம் மாதிரி வசதி எல்லாம் இப்போ கிடையாது, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் கிளம்பணும். அப்படி கதிர்காமத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிற பொழுதே சாட்சாத் முருகப்பெருமான் ஒளி வெள்ளமாக ஒளி பிழம்பாக அவருக்கு காட்சி தந்தான். அந்த காட்சியை ஆனந்தமா மனசுல நிக்கிறதாம், உடனே சுவாமியை பார்த்து முருகனை பார்த்து ஆனந்தமா பாடுறார்,

அந்த முருகனுடைய தரிசனம் ஒளிப்பிழம்பாக சுவாமி தரிசனம் கொடுக்கிறான். அவ ஊருக்கு பக்கத்துல கேரள தேசத்துல வைக்கம்னு ஒரு கஷேத்திரம், சுவாமி சிவக்ஷேத்திரம் வைக்கத்து அப்பன் பேர். அந்த சுவாமி கிட்ட ரொம்ப பிரியம் இருக்கு. தன் சிஷ்யால அழைச்சிட்டு ஏதோ அங்க போறது வழக்கம், சுவாமி தரிசனம் பண்ணி வருவாராம். அந்த வைக்கம்ங்கிற கஷேத்திரத்துக்கு பக்கத்துல எட்டுமானூர்னு ஒரு கஷேத்திரம், அதுவும் பரமேஸ்வரர் கஷேத்திரமா, அது அற்புதமான கஷேத்திரங்கள் கேரள தேசத்துல அமைந்துள்ளது. அதனால் கேரள தேசம் க்ஷேமமா இருக்குன்னா நல்ல ஒரு தூய்மையான பக்தியும் பகவானுடைய பூர்ணமான அருள் பரசுராம கஷேத்திரம் அது. அப்படி அந்த எட்டுமானூர் சுவாமி நினைச்சாரா, எல்லாரும் இப்ப சுப்பிரமணியங்கிற பேர் மறைஞ்சு போய் பரமசிவ பக்தனா இருக்கனால நீலகண்ட சிவன் கூப்பிட ஆரம்பிச்சா, நீலகண்ட தாசர்னு கூப்பிட ஆரம்பிச்சா. எட்டுமானூர் சுவாமி நினைச்சா அந்த நீலகண்ட சிவன் வைக்கத்துல போய் தரிசனம் பண்றானே, என் கோயிலுக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணி என் மீது ஒரு விருத்தம் பாட வேண்டாமான்னு சுவாமி நினைச்சானா. பாண்டுரங்கன் அப்படிதான், பாகவத்தாலா வரமாட்டாளா, நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டாளா, தான் நாட்டியம் ஆட மாட்டோமான்னு நினைப்பானா. அதே மாதிரி சுவாமி ஆசைப்படுறான் எட்டுமானூர் சுவாமி. இவன் வைக்கத்துக்கே போயிட்டு இருக்கானே, இவனை இந்த பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக சுவாமி ஒரு லீல பண்ணினார். ஒரு சின்ன யானை குட்டியை ஏவி விட்டார். நீலகண்ட சிவன் தன் சகாக்களோடு தன் சிஷ்யாலோடு போயிட்டு இருக்க போது ஒரு சின்ன யானை குட்டி அசாத்தியமா பிளிரிண்டு அவளை துரத்துறது. இவர்கள் ஓடுகிறார்கள், அந்த யானை குட்டியை துரத்தின்றே போய் கடைசியில வந்து பார்த்தா எட்டுமானூர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டா. எல்லாரும் யானை குட்டியை காணும். சுவாமியை பார்த்து கேட்கிறார் அவர், என்னை ஒரு குட்டி யானையை விட்டு

அப்படியே அந்த சுவாமியை குறித்து பதிகங்கள்லாம் பாடினார். மருங்குளம்னு ஒரு கிராமம் பக்கத்தில், 5 வருஷமா மழை இல்லை. மழை இல்லாட்டா பூமி விளையலை, பூமி விளையலைன்னா தானியங்கள் கிடைக்கல, ஜனங்கள்லாம் பசி பட்டிமா பசி வறுமையுடைய கோர தாண்டம் ஆடுறதாங்க. எல்லாரும் நேராக நீலகண்ட சிவனை பற்றி கேள்விப்பட்டா அந்த கிராமத்தில் இருக்கிற பாமர ஜனங்கள், ஐயா சுவாமி 5 வருஷமா மழை இல்லை, பூமி விளையலை, எல்லாரும் பட்டினி புள்ளக்குட்டி எல்லாம் அழுது, இது நீங்க காப்பாத்தணும் சுவாமின்னு வந்து கெஞ்சற பொழுது நீலகண்ட சிவன் ஜெகன்மாதாவை அனந்த வழியை பிரார்த்தனை பண்ணார், அம்மா எல்லாரும் உன் குழந்தைகள் தான், தப்பு பண்ணாதவா யாரு, எல்லாரும் தப்பு பண்ணுவார், அந்த குறைகள் எல்லாம் நீ தானே பொறுத்துக்கணும், அந்த குறைகளை பொறுத்து கொண்டு அவருடைய தவறுகளை பொறுத்து கொண்டு இந்த குழந்தைகளை ரட்சிக்கணும், இந்த மக்களை ரட்சிக்கணும்னு அம்பாள்கிட்ட கதறார்.

மழைக்காக பிரார்த்தனை பண்ணின மறு நிமிஷம் ஆனந்தவல்லியினுடைய பூர்ண கிருப்பையினால மழை கொட்டு கொட்டு கொட்டி அந்த திவ்ய தேசமெல்லாம் சுபிக்ஷமா ஆச்சாம். அப்படி பத்மநாபபுரத்துல நீலகண்ட சுவாமியுடைய புறப்பாடு நடந்துருக்கு. சொல்லி வச்ச மாதிரி புறப்பாடு நடு வழியில வந்துருக்கிற பொழுது சப்த மேகங்களும் ஒன்னா கூடினா மாதிரி ஒரு மழையா சுவாமியை கீழே இறக்கி வைக்கிறதா, கோயிலுக்கு எடுத்துன்னு போறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேய் மழை பெய்ய தொடங்கினுடனே நீலகண்ட சிவன் வருணனை பார்த்து பாடுறார். ஏ வருணா, இந்த க்ஷணம் நீ என்னுடைய நிறுத்தம்.

அங்க ஊர்வலத்தை வரது யார் தெரியுமா? தேவாதி தேவன் ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் வருணா. அந்த க்ஷணம் நிறுத்துன்னு சொன்ன உடனே மழை நின்றுதான். அது மகான்களால முடியும். அப்படி எத்தனை விதமான லீலைகள் பண்ணிட்டு சங்கீத உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார். 63 நாயன்மார்கள் சரித்திரத்தை தயார் பண்ணி அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் சரித்திரங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு எங்க பார்த்தாலும் சங்கீத உபன்யாசம் தன்னுடைய சிஸ்டால் அழைச்சிட்டு பண்ணிட்டு ஒரு பெரிய பிரபு வீட்டில் ஒரு ஜமீன்தார் வீட்டில் சங்கீத உபன்யாசம் பண்ணிட்டு சிஷ்யாவோட வந்துட்டு இருக்கிறார். வர வழியில ஒரு காடு நடு காட்டில் வந்துட்டு இருக்கிற போது கையில் பக்கத்தில் இவர் வந்துட்டு இருக்கா. இவர் சுற்றி சிஷ்யாலாம் கையில் தம்பூரா மிருதங்கம் ஹார்மோனியம் டோலக்கு ஃப்ளூட்டு வயலின் எல்லாமே இருக்கான். என்ன வீணா வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிக்காம நானாபித்து அடம்பிக்காமனு அம்பால சொல்ற மாதிரி சகல வாத்தியங்களால அம்பால சந்தோஷப்படுத்துறான். நடுப்புற நாலு திருடன் வந்தா கத்தியை காமிச்சான். சாமி இருக்கிறத குடுன்னா சிஷ்யாலாம் மிரண்டு போய் பயந்து போய் தன் கையில் இருக்கிற அத்தனை பணங்கள் பரிசுகள் எல்லாத்தையும் அந்த திருடன்கிட்ட கொடுத்தா. திருடன் நாலு பேரும் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனா நீலகண்ட சிவன் கையை தட்டி இங்க வாப்பா ஏ திருடர்களே இங்க வாங்கோன்னர் மரியாதையா. நாலு பேர் வந்தான் எல்லாம் வாங்கிட்ட வாஸ்தவம் இந்த தம்பூரா மிருதங்கம் வயலின் புல்லாங்குழல் வீணை இதெல்லாம் எடுத்துக்கோ ஏன் இதை விற்றாலும் உனக்கு பணம் கிடைக்குமேன்னர். ஆமா சாமி அதுவும் நல்ல யோஜனையாக தான் தெரியுதுன்னா பக்காவத்துங்களை அத்தனை எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பார்கள். அந்த நாலு பேருடைய நாலுவருடைய காலும் எடுத்து வைக்க முடியல. உடம்பு முழுக்க அப்படியே வீங்கி போயிடுத்தான். காலே எடுத்து வைக்க முடியாமல் போயிடுத்து உடம்பு. ஆஹா நாம் தப்பு பண்ணிட்டோம். நாம் திருட நினைத்தது பெரிய மகாத்மான்ட்டு அத்தனை பேரும் ஓடி வந்து அவர்கிட்ட திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே பழைய நிலைக்கு வந்தார்களாம். இப்படி ஒரு சரித்திரம், இப்படி ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையில். பத்மநாபபுரத்தில் நீலகண்ட சுவாமியினுடைய பிரம்மோற்சவம் நடக்கிறது. பிரம்மோற்சவத்தில் சுவாமி ஆனந்தவல்லியோடு கூட அழகா திருவீதி விழா காட்சி வந்துருக்கிற போது எத்தனை மின் விளக்குகளாக அலங்காரம் பண்ணினாலும் சுவாமிக்கு பின்னாடி தீவிட்டு போகிறது அவசியம். தீவிட்டு ஒருத்த எடுத்துட்டு போவான், பின்னாடி ஒருத்த எண்ணெயை ஊத்திட்டே வருவனது. சுவாமி ஊரோட நடுப்புற வந்து கொடுத்து தீவிட்டுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் தீவிட்டுக்காரன் சாமி அணைச்சிட்டுங்களான்னு. இப்போ தப்புப்பா, தீவிட்டு சுவாமி கோயில் கொண்டு இறக்கி கற்பூரம் பண்ற பரியந்தம் இருக்கணும், அது சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் இல்லையேன்னு சொன்ன உடனே நீலகண்ட சிவன் பின்னாடி ருத்ர பாராயணம் பண்ணிட்டு வந்தவர் கொஞ்சம் இரு அப்படின்னார். பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை ஜலம் தேங்கி இருந்தது. போய் சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு வந்தார். அந்த ஜலத்தை தீவிட்டு மேலே ஊற்றுற போது தீவிட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சது. கடைசி பற்றியும் தான் ஜலத்தினாலே எரிஞ்சுதான். இது வள்ளலார் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மாதிரி ஒரு வாழ்க்கையில். அப்புறம் ஒரு இடத்துல சிஷ்யாரோட போயின்னு இருக்கிற போது ஒரு விதவை தாய், அந்த அம்மாவுக்கு ஒரே குழந்தை, அந்த பையன் ஒரு கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து கிடக்கான். மிருத சரீரம் பிரேதம் கிடக்கு. அதுக்கு பக்கத்தில் அந்த அம்மா அழறா. கணவனும் விட்டுட்டு போயிட்டான். நீயாவது ஆதரவாக இருப்பேன்னு நினைச்சேன் அப்பா, என் கண்மணி நீயே என்னை விட்டுட்டு போட்டான்னு ஹோன்னு அலறா. அலற போது அந்த பக்கம் வந்த நீலகண்டேஸ்வருடைய காதில் அந்த ஒப்பாரி கேட்டுது, பகவானே இந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் ஏன் கொடுக்குற? அந்த அம்மாவுக்கு ஆதரவு அவன் தானே, அவனையும் நீ பறிச்சுட்டா எப்படி வாழ்வோ? மகான்களுக்கு கருணாமூர்த்தியா இருக்க மனசு, ஜீவகாருண்யம் அதிகம், அப்படி இருந்தா தான் மகான்கள். நேர அந்த பிரேதத்தினுடைய காதல போய் ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாயன் பஞ்சாட்சர மந்திரத்தை

உடனே அந்த பையன் சொப்பனத்திலேருந்து எழுந்து வர மாதிரி எழுந்து வந்தான். இது மாதிரி சம்பவம் பரமேஸ்வர பக்தராக இருந்த ஸ்ரீதர் ஐயாவாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. பக்தியினாலே எதையும் சாதிக்கலாம். தூய்மையான பக்தி, அசஞ்சலமான பக்தி, நிஷ்காமியமான பக்தி எங்க இருக்கோ அங்க பகவான் வரான். நின்னே நம்பினானுரா நீலகண்டான் கெஞ்சரார். அவர் உன்னை நம்பினா நான் இவாளுக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னை வந்து அடைந்தவர்களுக்கு நான் க்ஷேமத்தை கொடுக்கணும், இந்த பையனை காப்பாத்துன்னு கெஞ்சின உடனே தானாகவே சுவாமி அவன் உயிரை திருப்பி கொடுக்கிறார். அப்படி அநேக விதமான லீலைகள் பண்ணிட்டே வர்றார். இவருடைய புகழ் எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சது. திருவாங்கூர் சமஸ்தான மூலம் திருநாள் மகாராஜா, அவன் நல்ல வித்வான், நல்ல பண்டிதன், ஞானவான்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மகாராஜா. நீலகண்ட சிவனை பத்தி கேள்விப்பட்டா உடனே ராஜாங்கத்திலேருந்து நாலு பேர் அனுப்பிச்சு அவரை பல்லக்கில் அழைச்சிடுவாங்க. ராஜாங்கத்திலேருந்து சேவகர்கள்லாம் வந்தார்கள். அற்புதமான பல்லாக்கில் அவரை உட்காத்தி வச்சு சிஷ்யர்கள் புடை சூழ அரண்மனையில் வரவேற்றார்கள். பூர்ண கும்பம் நாளைக்கு சாயங்காலம் மகாராஜா தர்பார் சபையில் உட்காந்துருக்கார். எழுத்தா மாதிரி இவருடைய சங்கீத புண்ணியாசம் நடக்கிறது. சங்கீத புண்ணியாசம் ரொம்ப அழகா சுஸ்வரமா சுத்தி லயபந்தமா அத்தனை விதமான வாத்திய கோஷத்தோடு கூட அழகா சங்கீத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க வேதாந்தத்தை பத்தி பேசினார். மனிதனா அவதாரம் பண்ணிட்டோம், இந்த வாழ்க்கை சாஸ்வத்தம்னு தெரியாது, நேற்றுக்கு போயிடுத்து, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், நாளைக்கு எப்படியோ தெரியாது, இருக்கிறவரெல்லாம் ஆனந்தமா இருக்கும். பழச பத்தியும் கவலைப்பட்டு இருக்கப்படாது, பின்னாடி வரத்தை பத்தியும் கவலைப்படப்படாது. இருக்கிறவரெல்லாம் நாம் எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ண முடியும், எத்தனை ஜீவக அரண்யத்தோடு இருக்க முடியும், எத்தனை பக்தி பண்ண முடியும், எத்தனை நாமாவை சொல்ல முடியணுங்கிறதுல நாம் குறிக்கோளாக இருக்கணும்னார். அதனாலதான் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் தாய்மார்கள் எல்லாம் தாய்ப்பால் ஊட்டும் போதே தேசபக்தியும் பகவத் பக்தியும் ஊட்டினார்கள். சின்ன குழந்தைய கோயிலுக்கு எடுத்துன்னு போனா கூட குழந்தை உமாச்சி பாரு உமாச்சி பாருபா, அதுல கூட ஒரு தத்துவம் பாருங்க. அந்த குழந்தை உமாச்சி உமாச்சி சொல்லும், என்னடா உமாச்சி என்னடான்னா உமா மகேஸ்வரன்கிற ஒரு வார்த்தை தான் சுருக்கி உமாச்சி உமாச்சின்னு வந்து அப்பவும் பகவான் நாமாதான் அந்த அம்மா சொல்லித்தரா. அப்படி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து பக்தியை ஊட்டணும். நாம் எத்தனை உபகாரம் பண்ண முடியும், எத்தனை நாமாவை சொல்லணுங்கிறதா முக்கியம். ராஜாட்டம் நமக்கு என்னடா ஆக போகுது, அவனால் ஆக வேண்டியது நமக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பெரிய மகாராஜாக இருந்தாலும் கடைசியில் ஒரு புடி சாம்பல்னு தைரியமாக கீர்த்தனை பாடாந்து விட்டார்.

ராஜாற்றன் பக்கம் தான் ஆகணும். அவனால ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை. எந்த ராஜாவா இருந்தாலும் கடைசியில ஒரு புடி சாம்பல்னு பாடினார். வேதாந்தமான கருத்துதான், ஒன்னும் தப்பா சொல்லி இல்ல. இருந்தாலும் சபையில இருந்த பண்டிதர்கள் மகா வித்வான்கள் எல்லாம் ஆஸ்தான சங்கீத வித்வான் பயப்படுறாளாம். பெரிய மகாத்மாவாச்சே, ராஜாவுக்கு கோபம் வந்துருத்துன்னு சிறைச்சேதம் பண்ணிட போறான், அவரை சிறையில அடைச்சிட போறானே பயந்துன்னு இருக்கிற போது அந்த மூலம் திருநாள் மகா ஜானி உடனே சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்தா ஓடி போய் நீலகண்ட சிவனை கட்டி பிடிச்சான், நமஸ்காரம் பண்ணினான். சத்தியம் பறஞ்சது எனக்கு வளர இஷ்டமாயி சந்தோஷமாயி. சுவாமிகளே, நீங்க உண்மையை சொன்னேன், இல்ல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பரம சந்தோஷம்ட்டு நிறைய பரிசுகளும் பொண்ணும் கொடுக்கறோம். இப்படி எத்தனை விதமான லீலைகள் பண்ணி பெரிய மகாத்மாவாக விளங்கியவர் நீலகண்ட சிவன் அவர்கள். தியாகராஜர் ராம பக்தி சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணின மாதிரி இவர் சிவபக்தி சாம்ராஜ்யத்தை நிறுவினார்.

அவர் ராமபக்தி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார், இவர் சிவபக்தி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். 1839 அவதாரம் பண்ணி 1900 வந்தது. அவருக்கு வயசு 60. மகான்களுக்கு எல்லாம் தான் எப்போது மோட்சம் அடைவோன்றது தெரியும். தியாகபிரம்மன் சொன்னார் இல்லையா, அதோ பார் மலைகளுக்கு உச்சியிலே ராமன் கூப்பிடுகிறான், இன்றும் 11 நாட்களிலே நான் ராமனுடைய திருவடி அடைவேன்னு சொல்லிட்டு தானே பஜனை கூடத்தில் உட்கார்ந்த. பகவானுடைய கிருப்பையினால பகவத் பக்தியினாலே அவளுக்கு அந்த மோட்ச நேரம் தெரியும். 60 வயசு ஆச்சு, எல்லாரையும் கூப்பிட்டார், சிஷ்யாவை கூப்பிட்டு, இன்னும் 3 நாள் தான் இந்த பூத உடம்பு இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் நான் பரமேஸ்வரன்ட்ட ஐக்கியம் ஆயிடுவேன், இந்த 3 நாளும் சிவநாம சங்கீர்த்தனம் விண்ணை பிளக்க வேண்டும். அந்த சமஸ்தானத்து மகாராஜாலாம் வந்தார்கள், பண்டிதாலாம் உட்கார்ந்துருக்கா, சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப மனசு தாபமா இருந்தது. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு பரம சிவபக்தன், பரம கருணாமூர்த்தியான நமது குரு நம்மளை விட்டு போறாரே அப்படின்னு மனசு சங்கடப்பட்டாலும் அவர் வார்த்தைப்படி சிவநாம கீர்த்தனம் பண்ணினார்கள். அந்த விண்ணை பிளந்ததாம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் மோட்சம் அடைவேன் ஒரு மகான் சொன்னதுக்கு பேரு சொச்சன்ன மரணம்னு பேர். தேதி குறிப்பிட்டுடுவாவா? அதே மாதிரி இவர் வந்து ஆடி மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதியை குறிப்பிட்டு அன்னைக்கு நான் மோட்சம் அடைவேன் அப்படின்னு சிவநாம பஜனை கூடத்தில் உட்கார்ந்துருக்கார். சிவநாம கீர்த்தனம் நடக்கிற போது அந்த ஆடி மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி வருது. அந்த துவாதசி திதி அன்னைக்கு தான் இவர் வந்து மோட்சம் அடைய போறார். பரமேஸ்வரனோடு 2.5 கலக்கக்கூடிய அந்த நாள் வந்துடுத்து. எல்லாரும் மனசு ரொம்ப கட்டப்பட்டு கண்ணால தாரையா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார்கள்.

சரியான அவர் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் அவருடைய ஜீவனானது பரமேஸ்வரனுடைய திருவடி அடைந்தது. ஜோதி ரூபமாக இறைவனோடு இரண்டரை கலந்த பெரிய மகான் நீலகண்ட சிவன். அவர் தமிழ், சம்ஸ்கிருதம், மணிப்பிரவாளம்னு நிறைய விருத்தங்கள், கீர்த்தனங்கள்லாம் எழுதுறார். கன்னிகள் விருத்தம், சந்த விருத்தம், ஆர்யா விருத்தம்.

ஆனந்த சிந்து, காவடி சிந்து, தசகம், சதகம், நவரத்னமாலை, லாலி, கும்மி, ராகமாலிகா, ஒப்பாரி, இதர கீர்த்தனங்கள், 63 நாயன்மார்களுடைய சரித்திரம், சைவ சமய குறவர்கள் 4 பேருடைய சரித்திரம், தசாவதார கீர்த்தனங்கள்னு நிறைய எழுதியிருக்காராம். பக்தி பூர்வமாக தானாகவே வெளிப்பட்ட கிரந்தங்கள். தனியா போய் இலக்கணமும் எதுகை மோனையும் படிச்சுட்டு எழுதின கீர்த்தனங்கள் அல்ல, சுவானுபூதியாக பக்தி ரசத்தினாலே தானாக வெளிவந்த கீர்த்தனங்கள் எல்லாம் நிறைய எழுதினாராம். எல்லா கீர்த்தனையிலையும் முக்கியமா நீலகண்டங்கிறது முதிரை சரணத்தில் இருக்குமா. அதை தவிர்த்து சில கீர்த்தனங்களை மெய்கண்டர், கரை கண்டர், மெய்மணி கண்டர், மைமணி கண் சுந்தரம், நீலமணி கண்டன், நீலமணி சுந்தரம், கருமணி சுந்தரம், கருமணி கண்டன் அப்படின்னு வெவ்வேறு பேர்கள் வந்து உத்திரை சரணத்துல அவர் வச்சிருக்காராம். இது மாதிரி கீர்த்தனங்களை தவிர்த்து பரமேஸ்வர பரமாக சோமவார மகாத்மியம், பிரதோஷ மகாத்மியம், சிவராத்திரி மகாத்மியம், ருத்ர மகிமை, ருத்ராட்ச மகாத்மியம்னு அநேக விதமான நூல்களும் பண்ணியிருக்காராம். அருமருந்து ஒரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேன்னு ராமலிங்க சுவாமிகள் பாடினார். இவர் மருந்து மற்ற எதுவும் இதுக்கு ஒப்பாகாது, மனம் கொண்டால் போதும், ஜனனம் வராது பரமேஸ்வரன் நினை, அப்படி நிறைய கீர்த்தனங்கள் இப்படி பாடினார். சிவநாமா வெகுக்ஷேமம், சிவன் வருவார் துணை ஆவார், சதா சிவபஜனை.

இப்படி சிவநாம மகிமையை சொல்லி சிவபக்தி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் நீலகண்ட சிவன். அப்புறம் அவ்வியார் சொல்ற, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். வாஸ்தவமான சமாச்சாரம். எத்தனை நகரியங்கள் நகரங்கள் தோன்றினாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இல்லைன்னா அதுக்கு அழகு இல்லை. ஆக கோயில் இல்லா ஊர்லயே குடியிருக்க வேண்டாம்னு அவ்வை பிராட்டி சொன்ன மாதிரி அதே கருத்தை இவரும் சொல்றார். மங்க

மங்கள வேதம் பாடி மனவா ஊறும், மறை சொன்ன வழி தேடி நடவா ஊறும், சங்கரனார்க்கு அன்புடையார் இருக்கா ஊறும் தழல் ஊட்டி தாம் முன்பார் தரியா ஊறும். தழல் ஊட்டின்னா உபாசனம், என்ன பண்ணணும், அக்னி உபாசனம் இருக்கணுமாம். அப்படி பாடி எல்லோரும்

0: அப்பேற்பட்ட பரம பக்தரான நீலகண்ட சிவனுடைய ஸ்மரணம் எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கும். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ்.
1: இதுவரை நீலகண்ட சிவன் இசை பேருரை நிகழ்த்தியவர் சேதினிபுரம் வி. பாஸ்கரன் அவர்கள்.

0: কানুনি সহায়তা টেলিলকে অ্যাপ ওয়েবসাইট www.tele-law.in या টোল ফ্রি নম্বর 14454 से प्राप्त की जा सकती है।
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைகானத்தில் இனி முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் இனி தியாகம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நரேந்திர மோடி. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் டுடே பிட் ஃபேர்வெல் டு மிலிட்டரி சர்வீஸ் ஆஃப்டர் ரிசீவிங் அ செரிமோனியல் ட்ரை சர்வீசஸ் கார்டு ஆஃப் ஓனர் அட் தி நேஷனல் வார் மெமோரியல் இன் நியூ டெல்லி. தி செரிமனி மார்க்ட் தி கல்மினேஷன் ஆஃப் ஹிஸ் டிஸ்டிங்விஷ்ட் டென்யர் அஸ் தி கண்ட்ரீஸ் டாப் மிலிட்டரி ஆஃபீஸர். ஹி ஆல்சோ லேட் அ ரீத் அட் தி வார் மெமோரியல்.
1: It's a matter of great honor for me to suffer and wait with the Tri-Services Guard of Honor. I thank the three services and headquarter IDS for it. With the conclusion of the Guard of Honor, I bid farewell to my colleagues in uniform, comrades in arms forever. I laid the wreath at the war memorial for the last time in uniform as a humble tribute to those who laid down their lives in the line of duty. This is symbolic of my transiting from uniform to a civilian life. I had a very satisfying and an excellent tenure.
0: Electronic and IT Minister Ashwini Vaishnaw today visited Loham in Surajpur in Greater Noida, which is producing sustainable critical minerals and advanced materials. Speaking

0: from uniform to a civilian life. I had a very satisfying and an excellent tenure.
1: Electronic and IT Minister Ashwini Vaishnaw today visited Loham in Surajpur in Greater Noida, which is producing sustainable critical minerals and advanced materials. Speaking to media, Mr. Vaishnaw said, lithium batteries and permanent magnets play a crucial role in several modern technologies, and Prime Minister Narendra Modi envisions that this should be manufactured in India and its technology should be developed domestically. He said, in alignment with this vision, a young startup named Loham has successfully developed a complex technology. The Directorate of Revenue Intelligence, DRI, carried out coordinated anti-narcotics operations in Kerala and seized substantial quantities of narcotic drugs and psychotropic substances. The Ministry of Finance said that over 24 kilograms of narcotic drugs and psychotropic substances have been seized in these operations from Kochi, Malappuram and Thiruvananthapuram under Operation Chakravyuh. The ministry added that five individuals, including key operatives involved in the trafficking networks, have been apprehended. In Bihar, seven people have been killed in separate incidents of thunderstorms, rain and lightning strikes. Three fatalities were reported in Gaya, while Aurangabad recorded two deaths. One death each has been reported from Saran and Khagaria districts. Expressing grief over the tragic incidents, Chief Minister Samrat Chaudhary has announced an ex gratia grant of 4 lakh rupees each for the next of kin of the deceased. The IMD has said that atmospheric conditions are becoming increasingly favourable for the southwest monsoon to reach parts of Kerala and Tamil Nadu within the next 4 to 5 days. The monsoon has further advanced into areas of the Arabian Sea and the Bay of Bengal, as well as the Lakshadweep and Kanyakumari region. The IMD has forecast isolated heavy rainfall over Kerala and issued a yellow alert in 8 districts for today. Fishermen have been advised not to venture into the sea. In badminton, India's mixed doubles pair of Dhruv Kapila and Tanisha Krasto lost to Japan's Sayaka Hubaro and Yuichi Shimogami in the semifinals of the Singapore Open tournament today. Meanwhile, men's doubles semifinal match is underway between Indian duo of Satvik Sairaj Rankireddy and Chirag Shetty and South Korea's Seo Seung Jae and Kim Won Ho. And Hindi Patrakarita Divas is being observed today. The day is celebrated every year on this day to mark the publication of Udand Martan, the first Hindi newspaper in India, which was launched on May 30th in 1826 from Kolkata. And that is the end of this news bulletin.
2: Akashwani, Chennai Vanoliyin 100.1 FM Gold பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 4:10. தேநீர் நேரம். மூடுபணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். பாடலை கேட்கும் முன்
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 bill தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல் அலைவரிசையில் இன்று அரங்கிசை நிகழ்ச்சியில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஆடிக்கொண்டார் முத்துதாண்டவர் பாடல் ராகம் மாயா மாளவ கௌளை ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சி எல்பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி கிருபையா பாளைய சுவாதி திருநாள் கீர்த்தனை சாருகேசி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 6:15. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இனி இந்த அலைவரிசை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 திரைகானம். 8:10 ஒப்பனை மனிதர்கள் நாடகம், எழுதியவர் வசந்தா நாராயணன். நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமிளா, கே பி ஜெயலலிதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், பி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். 8:40 திரைகானம். 9:15

ஸ்பாட் லைட், 9:30 தேசிய இளையோர் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் ஆகியவை டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாலம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சு மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், ரசிகலால் அந்தாரியா அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், ஷேக் மெஹபூப் சுபானி, காலி ஷபி மெஹபூப் ஆகியோரின் நாகஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆச்சவரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாலம், 9:00 இசை பெட்டகம். இதில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். என் கேசி அவர்கள் உடன் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல்,

0: புல்லாங்குழல் இசை இடம்பெறும். என் கேசி அவர்கள் உடன் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். பி அக்ஷயா அவர்களின் பாட்டு, எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரம் ஆகியவை டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, ஏவி கே ராஜ்சிம்ஹன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், மணிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ரா தியாகராஜன். 7:50 செய்தி கதவம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 அணுகூஞ்ச், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் ஆகியவை டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
0: திரை இசை பாடல்கள் கேட்கலாம். மெட்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்,

0: திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது சமஸ்கிருத செய்திகள், அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சக புருஷோத்தம் சர்மா. ஆதோ முக்கியாக வார்த்தாக. கர்நாடகே காங்கிரஸ் தலசிய நேதிருத்வே விதாயக தலசிய நேதுஹு சயனாய உபவேசனம் பிரவர்த்ததே. மியமாரஸ்ய ராஷ்ட்ரபதிஹ மின் ஆங் லைங் இத்யசௌ அத்ய பஞ்சதிவசிய பாரத யாத்ராயை பிஹாரஸ்ய கயாம் சம்ப்ராப்தஹ. தேன மஹாபோதி மந்திரஸ்ய தர்ஷனம் கிருதம். ரிது விஜயான விபாகேன உக்தம் யத் வாயுமண்டலீய பரிஸ்திதிபிஹ அனுமீயதே யத் தக்ஷிண பஷ்சிம பிராவிட் ஆகாமிஷு சதுர்பஞ்ச தினேஷு கேரளஸ்ய தமிழ்நாடோஹ ச கதிபய பாகேஷு ஆகமிஷ்யதி. அமெரிக்காயாஹ ரக்ஷா மந்திரி பீட் ஹெக்ஸேத் இத்யசௌ அவோசத் யத் யதி சந்தேஹ பிரயாசாஹ விஃபலாஹ பவிஷ்யந்தி சேத் அமெரிக்காயாஹ சேனா இரானம் விருத்ய சைன்ய கார்யாச்சரணம் விதாதும் பூர்ணரூபேண சன்னத்தா வர்த்ததே. அபிச பேட்மிண்டன் கிரீடாயாம் சிங்கப்பூர் ஓபன் டூர்னமெண்ட் இதி ஸ்பர்தாயாம் பாரதஸ்ய சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் செட்டி இத்தனையோஹ யுகலம் நிர்ணாயக சக்ரே பிரவிஷ்டம். அத வார்த்தாஹ விஸ்தரேண. கர்நாடகே காங்கிரஸ் தலசிய நேதிருத்வே விதாயக தலசிய நேதுஹ சயனாய உபவேசனம் பிரவர்த்ததே. நிவர்த்தமான முக்கியமந்திரிணா சித்தாரமையா வர்யஸ்ய தியாகபத்ரம் ராஜ்யபாலேன தாவர்சந்த் கெஹலோத்தேன பூர்வமேவ ஸ்வீகிருதம். உபவேசனஸ்ய அனந்தரம் அகில பாரதீய காங்கிரஸ் கமிட்டி இத்யஸ்ய சசிவஹ ரணதீப் சிங் சுரஜேவாலா வார்த்தாஹரான் சம்போதயிஷ்யதி. அஸ்மாக்கம் வார்த்தாஹரேண சூச்சிதம் யத் அஸ்மின் உபவேசனே டி கே சிவகுமாரஹ ஔபசாரிக ரூபேண விதாயக தலசிய நேதா சயனிதோ பவிஷ்யதி. இதஹ பூர்வம் அபி டி கே சிவகுமாரஹ ராஜ்யபாலம் அமிலத். உபவேசனஸ்ய அனந்தரம் பிரசாசனஸ்ய ரச்சனாயை அபி சஹ ராஜ்யபாலாய பிரதிவேதனம் தாஸ்யதி. இலெக்ட்ரானிக் சூச்சனா பிரௌகிகி மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ அதிய நொய்டாயா சூரஜ்புரஸ்தித்திய லோஹும் இது சமவாயசிய பிரமணம் அகரோத். அயம் சமவாய மகத்வபூர்ண கனிநாம் உன்னத சாமக்ரீணாம் ச உத்பாதனம் விதாதி. அத்ராவசரே ஸ்ரீ வைஷ்ணவ அவோச்சத் யத் லித்தியம் பேட்டரி ஸ்தாயி சும்பக் இத்தியேதௌ ஆதுனிக பிரௌகிக்யாம் மகத்வபூர்ணாம் பூமிகாம் நிபாலயதஹ. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினஹ பரிகல்பனா வர்த்ததே யத் ஏதேஷாம் நிர்மாணம் பாரதே ஸ்யாத். ஏதேஷாம் பிரௌகிக்யஹ விகாஸஹ ஸ்வதேசஸ்தரே பவேத். ஸ்ரீ வைஷ்ணவேன உக்தம் யத் அஸ்யாஹ பரிகல்பனாயாஹ அனுரூபம் லோஹும் நாமகேன சமவாயேன சஃலதாபூர்வகம் ஜடில பிரௌகிகி விகசிதா.
2: एक यंग स्टार्टअप लोहम, इन्होंने कंप्लीट टेक्नोलॉजी को डेवलप किया है और टेक्नोलॉजी को डेवलप करने के बाद में वहां से प्रोडक्शन का लेवल लेके आए. आज उस प्लांट को देखने का मौका मिला. लिथियम कार्बोनेट बनाने की मशीन है जो कि आगे सीधा बैटरी बनाने में काम में आए और परमानेंट मैग्नेट बनाने की मशीन है जो कि बहुत ही एक अच्छे बहुत ही कॉम्प्लेक्स टेक्नोलॉजी को अच्छे तरीके से डेवलप किया.
1: म्यांमारस्य राष्ट्रपति मिन आंग लाइंग इत्यसौ

0: cotton for the textile industry, support MSMEs, moderate input costs and strengthen the competitiveness of Indian textiles. Delhi Police Special Cell has arrested 8 accused working at the behest of Park ISI Mumbai Underworld Network. Addressing a press conference, Special CP of Delhi Police Special Cell Anil Shukla said that the accused were tasked to attack vital installations and security personnel in Delhi. He said that arms and explosives have been recovered from their possession. Mr. Shukla informed that the accused were operating under directions of cross-border handlers and they were arrested from Delhi, Maharashtra and Pune. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandaviya and Meghalaya Chief Minister Conrad K. Sangma today inaugurated the Integrated Hospitality and Sports Complex at JN Sports Complex in Polo, Shillong. In badminton, Indian men's doubles pair of Sattvic Sairaj Rankireddy and Chirag Shetty advanced to the finals of the Singapore Open tournament. The pair defeated world number one South Korea's duo Seung Jae and Kim Won-ho 21-19-21-18 in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகானம் கேட்கும் முன்
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: திரைகானத்தின் முதலில் உதய கீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேர்களே, சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLV தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு: 25 முதல் 65 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 100 ரூபாய் மதிப்பூதியமாகவும், ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும், மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 மாலை 5:30
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை

0: நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் பயிற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகியவை குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர்

0: ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். திரைப்பட நடிகரும் கார்பந்தய வீரருமான திரு அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அஜித்குமாரின் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் திரு அஜித்குமாரின் தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் திரு அஜித்குமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சிக்கிம் மற்றும் கோவா மாநிலங்கள் உருவான தின விழா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் ஆற்றிய உரை, சேலம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் நடனமாடியது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று சிக்கிம் மற்றும் கோவா மாநிலங்கள் உருவான தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அவர் பேசுகையில்,
1: We have been meeting all these people under the one banner called Ek Bharat Shrestha Bharat. Ek Bharat Shrestha Bharat is the concept few years back given by the Honorable Prime Minister of our country and telling us wherever you are and where from whichever state you are an Indian. That very concept, it is in our minds, of course, in our hearts, no doubt. All those people who have come all the way from Goa have adopted the Tamilian history, they have adopted the Tamilian culture, everything, the language also. If you go through the book, The Goa Inquisition by Priyolkar, it will tell you what are the atrocities and what have been things committed on our people then. And who were the people who committed all those frauds? All the people who were there, all the temples were destroyed in Varna, in Kuthali, and all those people, they fled to one place in Onda because it was being patronized by Shivaji Maharaj and his later son Sambhaji Maharaj. So all our temples have concentrated in this particular Mahal. It is a taluka, Onda taluka. Why they have been concentrating themselves there? All those things have become a history now, but history has to be recalled again and again to understand what has been done to us, and because in coming years it should not happen again. A lesson has to be taught to us ourselves. Students here, they have come here to study, and they want to study what they want to study, their text, their curriculum. But also they want to study what is the culture here, what is the tradition here, what is the heritage here. So all that has to be studied by us. Just to highlight that, okay, we have been here for last many, many years from different state, from different place, but we are here today as an Indian. We are all here. That is what we want to have. These are our roots. This concept has to be there throughout our life in our minds and hearts. This is not a concept, this is our commitment. Commitment to this soil. Lastly, I will just mention one more point, that is what our Pradhan Mantri has placed before us is the dream of or a big vision of Vikasit Bharat. And that Vikasit Bharat, it is not only his dream. By the year 2047, when we will be celebrating our 100 years of our independence on the 15th of August.

0: August that year, India will be Vikasit Bharat, developed India, Vikasit Bharat. But it is not only his dream, the person who sits in Delhi on the seat of Prime Minister. We will have to decide how do I contribute towards this particular dream? How do I contribute? It is not necessarily to contribute monetarily, but I have to be a part of that. Vikasit Bharat, by the year 2047, probably after about 20 years from now, we will be celebrating this. So I have contributed towards that.
1: சேலம் மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் நடனமாடியது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
2: குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொன்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்கிறார் திருநாவுக்கரசர். ஆடற்கலையின் அதிபதியான சிவபெருமான் பரதக்கலையின் பிதாமகராக திகழ்கிறார். பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக்கலைகளில் ஒன்றாக உள்ளது. அந்த பரதக்கலைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரதக்கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூத ஸ்தலங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் சிவபெருமானின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் கோவில் கோபுர வடிவில் ஒன்று திரண்டு நின்ற பரதக்கலைஞர்கள் தொடர்ச்சியாக 31 நிமிடங்களுக்கு நடனமாடி அசத்தினர். 5 வயது முதல் 50 வயது வரையிலான நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நடனமாடியதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் அஜிதா.
3: சிவனுடைய அவருடைய பஞ்சபூத ஸ்தலத்தோட வரலாறு பாட்டா எழுதி 31 நிமிஷம் 26 செகண்ட் ஒரு சிங்கிள் சாங் எங்களுடைய வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நாங்களே பிரத்யேகமா ரெடி பண்ண ஒரு தனி பாடலுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கோபுரம் வடிவுல நின்னு இன்னைக்கு இந்த உலக சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க.
2: இது போன்ற நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு கலைகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தும் என்கிறார் நடன இயக்குனர் ஸ்ரீதர்.
4: இதுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடும் போது அந்த டான்ஸ்ன்றது ஹெல்த், அது ரொம்ப முக்கியம். டான்ஸ் கலையை தாண்டி இருக்கிற நரம்புகள் சொல்லுவாங்களே எல்லாமே எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: எந்த ஒரு கலையும் மேடையில் அரங்கேறும் போது அது அந்த கலைஞருக்கு மட்டுமே பெருமை சேர்க்கும். கலைஞர்கள் கூட்டு முயற்சியாக களம் காணும் போது சாதனையாக மாறி அந்த கலைக்கு பெருமை சேர்க்கும். அதன் அடிப்படையில் பஞ்சபூத கோவில் வடிவில் அணிவகுத்து நின்ற பரத கலைஞர்கள் ஆடிய காட்சி மெய்சிலுக்கும் வகையில் அமைந்திருந்தது. சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் ஒரு சேர பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு ஈடு இணை இல்லை. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாத அனைத்தையும் மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்து விடுகிறது. அந்த வகையில் இடைவிடாமல் மிகுந்த அர்ப்பணிப்புடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிய இந்த நடனம் அவர்களுடைய கலை பயணத்துக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைந்திருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் பதின் பருவத்தினரின் கவனிப்பு திறன் சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் ஆற்றலை பெருக்கிட பரதக்கலை பெரும் பங்காற்றி வருகிறது. சாதனை நிகழ்வில் பங்கேற்றது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக மாணவியர் தெரிவித்தனர்.
5: நான் வந்து 12th படிக்கிறேன். டான்ஸ் ஆடும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும். ஸ்டடீஸ்ல சப்போஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம வந்து டான்ஸ் வந்து பண்ணிட்டு திரும்பியும் அதுல போய் பண்ணும்போது நம்ம ஈஸியா வந்து படிக்கிற மாதிரி இருக்கு.
6: பரதநாட்டியம் மேலே நடராஜர் தான், அவரை வந்துட்டு வணங்கி இந்த டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு.
7: பரதநாட்டியம்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பாரம்பரியம், ஒரு சிவனோட நடனம், அது கத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். மனிதனின் கவலையை போக்கும் அருமருந்து கலைகளில் தான் உள்ளது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கும் வகையில் பரதக்கலையின் சிறப்புகளை வெளிப்படுத்திடும் விதமாக நூற்றுக்கணக்கான பரதக்கலைஞர்கள் மேற்கொண்ட முயற்சி தத்ரூபமாக ஒரு கோவிலே நடனமாடுவது போல அமைந்திருந்தது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
8: கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு மேம்பட்டுள்ளது, தடுப்பூசி செலுத்தும் விகிதம் உயர்ந்துள்ளது, மேலும் சுகாதார காப்பீட்டுத் திட்டங்களின் வரம்பும் விரிவடைந்துள்ளது உள்ளிட்ட இந்த சாதனைகள் சுகாதார சேவைகளின் பரவல், பொது விழிப்புணர்வு மற்றும் சுகாதார பணியாளர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் விளைவாகும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் மாறிவரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு தொடர்ச்சியான தகவல்கள் மூலம் குடிமக்களுக்கு தகவல் அளிக்கும் தனது முயற்சிகளை தொடர்வதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் குடும்பத்தினரின் உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்துமாறும், பருத்தி ஆடைகளை அணியுமாறும் மற்றும் எளிமையான எளிதில் செரிக்கும் உணவுகளை உண்ணுமாறும், நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் இளநீர் குடிக்குமாறும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கால் தசைப்பிடிப்புகளை குணப்படுத்துவது.

0: கொள்வது, நெகிழ்வு தன்மையை அதிகரிப்பது, கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை இறுக்கத்திற்கு நிவாரணம் அளிப்பது என கோமுகாசனம் பல நன்மைகளை கொண்டுள்ளதால் முதியோர்கள் இந்த ஆசனம் செய்து பயனடையுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல் வழங்கும்.
1: ஒப்பனை மனிதர்கள் நாடகம், எழுதியவர் வசந்தா நாராயணன், நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே வி ஜெயலதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், டி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன். ஒப்பனை மனிதர்கள்.

0: ஹாய் ராஜுண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அடுத்த வாரம் துபாய் போக போறீங்களாமே. நான் வாசல வரும்போதே அண்ணி சொல்லிட்டாங்க, ஜாலி, நான் இனி எது கேட்டாலும் கிடைக்கும், கவலையே இல்லை. அண்ணா, நீங்க முத சம்பளம் வாங்கி அனுப்புற பணத்துல எனக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா.
1: கவலையே படாதம்மா, நான் அம்மா கிட்ட சொல்றேன், நிச்சயமா உனக்கு வாட்ச் வாங்கி தருவாங்க, போதுமா?
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச்.
2: அங்க என்னடி அண்ணன் கிட்ட பெட்டிஷன் போடுற? நானே எப்படிடா பிள்ளைய பிரிஞ்சிருக்க போறோம்னு கவலையில துடிச்சிட்டு இருக்கேன். இவ என்னடா இப்பவே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்ட.
0: போமா, நீயும் வாங்கி தர மாட்டே, வாங்கி தரவங்களையும் விட மாட்டேன்.
3: அடாடா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்.
2: ராஜு,
1: சொல்லுங்கம்மா.
2: நம்ம குடும்பத்துல நீதான்ப்பா முத முதல்ல கடல் தாண்டி சம்பாதிக்க போற. சொந்தக்காரங்க கண்ணெல்லாம் உன் மேலதான் இருக்கு. முதல்ல நாம நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம், கிளம்புப்பா. அந்த தாய் தான் உனக்கு எப்பவும் துணையா இருக்கணும்.
1: அப்படியே செய்வோம்மா. இதோ இப்பவே கிளம்பிடுறமா.
4: கோகிலா, கோகிலா,
5: இதோ இங்கதான் இருக்கேன், வந்துட்டேங்க.
4: இந்த பைய புடி, அப்பா அப்பா, டிராபிக்ல பைக் ஓட்டுறவங்களே திண்டாடி போறாங்க. நான் இந்த ஐதரளி காலத்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. போதா குறைக்கு ஸ்பீடா வந்துகிட்டு இருந்தப்ப செயின் வேற காயிண்டிடுச்சு. அங்க இருந்து சைக்கிள் கடை வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்தேன். அப்பா, மூச்சு வாங்குது.
5: நீங்களும் தான் ஒரு புது சைக்கிள் வாங்கணும்னு பாக்குறீங்க, அதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே போகுது. சரி இருங்க, ஒரு காஃபி கொண்டு வரேன்.
6: அவ சொல்றதும் சரிதான், என்ன பண்றது, ஜான் யார்னா முழம் சறுக்குது வழுக்குது.
5: இந்தாங்க காபி. என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்க தம்பிக்கு துபாயில இருந்து வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல வர சொல்லி. பிளைட் டிக்கெட் கூட வந்திருக்கு, கை நிறைய சம்பளமா.
4: அப்படியா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம்.
5: உங்க சந்தோஷத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் சொல்றத கேளுங்க. உங்க அப்பா தங்கச்சி எல்லாம் இப்பவே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் முயச்சுக்கோங்க.
4: நேரம் பார்த்து தம்பி கிட்ட ஒரு வண்டி வேணும்னு காதல போட்டுறேன். சந்தோஷம் தானே கோக்கி?
5: எப்படியோ பொழைக்க தெரிஞ்சா சரி.
4: அது சரி, அப்பாவை காணுமே. அப்பா, அப்பா, அப்பா, எங்கம்மா காணும்?
3: இதோ வரேன்ப்பா.
4: அப்பா, தம்பி அடுத்த வாரம் துபாய்க்கு கிளம்புறானாம்பா.
3: ஆமாண்டா, எல்லாம் நமக்காகத்தான். அவன் சம்பாத்தியத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிலைமை உசத்திக்கணும், அப்பத்தான் சொந்தக்காரங்க நம்மள மதிப்பாங்க.
4: அப்பா, நான் அப்பா தான், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா.
3: சரிப்பா.
2: நல்லபடியா அம்பாள் தரிசனம் முடிஞ்சது. தம்பி, இந்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம்ப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்?
2: உன்னை ஃபாரின் அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. ஆனா இந்த குடும்பமே உங்ககிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கு, அதை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல.
1: ஏமா அப்படி சொல்றீங்க? உங்க எல்லாருக்கும் செய்யறது என் கடமை தானம்மா. உங்க விருப்பத்தை மீறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் அங்க போய் சம்பாதிச்சேன்னா அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைச்சிடலாம். நமக்கு தாத்தா வாங்கி வச்சிருக்காரு ஒரு மனை, அதுல வீடு கட்டிக்கலாம். தங்கச்சிக்கு கொஞ்சம் வசதியான இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். அண்ணனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா,

0: உங்க எதிர்காலத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம். அப்புறம்
1: அப்பா, உனக்குன்னு ஒண்ணுமே ஆசை இல்லையா? நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்டியா?
0: நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துறதாமா என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. இப்ப எல்லாரோட பாசம் தாமா நான் எதிர்பார்க்கிற சொத்து.
1: இத பார்ப்பா, உன்ன மகனா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. ஆனால எனக்கு ஒரு மன உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்ப்பா.
0: சரிம்மா, நேரமாச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா?
1: சரிப்பா, புறப்படலாமா?
0: அம்மா, நான் கிளம்புறேம்மா, ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா.
1: ராஜி, ராஜ்கண்ணா, நான் உன்னை எப்படிடா விட்டுட்டு இருப்பேன்? காலை சுத்தி சுத்தி வர்றா போலவே இருக்குமே. நான் என் பிள்ளைய விட்டுட்டு பிரிஞ்சதே இல்லையடா. சரிப்பா. ராஜு, நல்லா சாப்பிடுன்னா உன்ன நீ நல்லா கவனிச்சுக்கோ, நல்லபடியா போயிட்டு வாப்பா. தம்பி, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து உன் முகத்தை காட்டிட்டு போ கண்ணா. அப்பதான் நான் உயிரோடையே இருப்பேன்.
0: வருவேன்மா, நிச்சயமா வருவேன். எல்லாரையும் பாக்குறதுக்கு நிச்சயமா வருவேன்மா, கவலைப்படாதீங்கம்மா. அண்ணி போயிட்டு வரேன். அண்ணி, அம்மாவையும் நல்லா பாத்துங்க. அண்ணி, பிள்ளைங்களை நல்லா படிக்க சொல்லுங்க. அண்ணே, நீங்களும் குடும்பத்தை நல்லா பாத்துங்க. அண்ணே, அண்ணி பசங்களெல்லாம் நல்லா பாத்துங்க. அண்ணி,
2: கண்டிப்பா செய்றேன்ப்பா. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு தம்பி. உங்க அண்ணன் சம்பாத்தியத்தை பத்தி தான் தெரியுமே. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். நீங்க தான் தோணியா இருந்து கரை சேர்க்கணும்.
0: நான் இருக்கேன் அண்ணி, கவலைப்படாம இருங்க. இப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்கன்னா நான் கிளம்பணும். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
3: ராஜு, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேப்பா. பத்திரமா போயிட்டு வாப்பா. ரொம்ப செலவு செய்யாத, சிக்கனமா இரு. அடிக்கடி போன் பண்ணும், சரியா?
0: கண்டிப்பா செய்யறேன்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. உடம்ப பாத்துங்க, நான் போயிட்டு வரேன்பா.
3: சரிப்பா.

0: குடும்பத்தை உசத்தியான நிலைக்கு கொண்டு வரணுங்கிற வெறியில துபாய்க்கு வந்துட்டேனே தவிர, இங்க வந்த 3 மாசத்திலேயே வீட்டு நினப்பு என்ன ரொம்பவே வாட்டிடுச்சு பாஸ்கர். திரும்ப ஊருக்கே போயிடணும்னு கூட தோணுச்சு. நல்ல வேலை, உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பரை கடவுள் என் கண்ணில் காட்டிட்டார். என்ன உங்க நண்பனா ஏத்துக்கிட்டு உங்க ரூம்லயே எனக்கு இடம் கொடுத்து. யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ்கர்.
1: போதும் போதும் ராஜு, போதும். சரி வாங்க, நம்ம கைவனத்துல உருவான உருளைக்கிழங்கு பிரியலையும் சாம்பாரையும் ஒரு கை பார்க்கலாம். பசி இப்ப வயிற்று ரொம்ப கிள்ளுது.
0: இதோ போகலாமே, வேற என்ன வேலை?
1: வாங்க வாங்க.
2: பாட்டி, சுதாக்கா வராங்க.
3: அப்படியா? வாமா சுதா, எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எனக்கு என்னமா இருக்கு, காடு வாங்குது, வீடு போங்குது. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சரி.
4: அப்பா,
5: சுதாவா இப்ப இருக்கு வேற
6: வந்துட்டாள. அடுத்த ஊர்க்காரி காசு பணம் தாராளமா புரளுதுன்னு கழுகுக்கு மூக்குல வைக்கிறாப்புல வெத்துடுமே இவளுக்கு.
5: அடே வா சுதா, வா வா, இப்பதான் உனக்கு எங்க நினைப்பெல்லாம் வந்துச்சா?
4: ஆமா ஆமா, ரொம்பதான் பாசம் போங்குது. நேர்ல பார்த்த உடனே பெத்த பொண்ணு மேல கொஞ்சம் மச்சம் பாசம் இருந்தா என்ன இப்படி அனாதியா விட்டுருப்பீங்களா? நீங்க
5: நான் என்ன சுதா பண்றது, சீர் செஞ்சது பத்தலன்னு சண்டை போட்டுட்டு வளகாப்புக்கு வந்திருந்த உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க உங்க மாமியார். அதுக்கப்புறமும் எப்படிமா நான் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறது? சரி சரி, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு?
4: அப்பா, நான் ஒரு வேலையா இங்க வந்தேன். அது என்னன்னு கேட்க மாட்டீங்களாப்பா?
5: சொன்னா தானமா தெரியும்.
4: தம்பி துபாய்க்கு வேலை பார்க்க போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன்.
5: அதுக்கு என்னப்பா?
4: உங்க மாப்பிள்ளைக்கு புது டிராக்டர் ஒன்னு வாங்கணுமா? சும்மா தர வேணாம், கடனா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மேல நாங்க பணம் போட்டு வாங்கிக்கிறோம், வட்டியோட திருப்பி தந்துருவோம்ப்பா.
5: அது இல்ல சுதா, வந்து வந்து.
7: மாமா கொஞ்சம் இங்க வந்துட்டு போறீங்களா?
4: கெடுக்க வந்துட்டா சகுனி மாதிரி.
5: இதோ வந்துடுறேன் சுதா. என்ன கோகில?
7: நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. தம்பி அனுப்புற பணம் இப்பதான் கொஞ்சம் கணிசமா சேர்ந்திருக்கு. ஒவ்வொரு சாமானா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் சுதா இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் சதா கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பா மாமா. நான் சொல்றத சொல்லிட்டேன், சமயோஜி.

0: சாந்தமா பேசி நடந்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
1: சரி, நான் பாத்துக்கிறேன். சுதா, இங்க வாமா. உனக்கு ஏதாச்சும் செய்யணும் தான் உங்க அண்ணியும் சொல்றா. என்ன பண்றது, ராஜு மாசம் மாசம் அனுப்புற பணம் தண்ணியா செலவாயிடுது. தப்பா எடுத்துக்காதே கண்ணு, கையில இருந்தா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்?
2: தள்ளுற மாதிரி என்ன ரெண்டாம் தரமா கட்டி வச்சீங்க. நீங்க போட்ட அஞ்சு சவரன என்னைக்கா வித்து சாப்பிட்டாச்சு. ஏதோ இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களேன்னு தெரியாம கேட்க வந்துட்டேன். எல்லாம் என் விதி.
1: அழாது சுதா, அழாதம்மா, பின்னாலே ஏதாவது செய்யறேன்.
2: போதும் போதும் உங்க பாசம். இங்க வரும்போதே என் மாமியார் சொன்னாங்க, அவங்க புது பணக்காரங்க, நீ அவமானப்பட்டு தான் வருவேன்னு. அவங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க. கலா, கலா கண்ணு, எப்படிமா இருக்க?
3: நல்லா இருக்கேன்கா. ஏங்கா அழற?
2: என் வாழ்க்கை மாதிரி இல்லாம உனக்காவது காசு பண வசதியோட படிச்ச மாப்பிள்ளையா வாய்க்கட்டும். தம்பியோட காசுக்கு தான் எனக்கு உரிமை இல்ல. அவன் கூட ரெண்டு வார்த்தையாவது பேசணும்னு மனசு அடிச்சுக்குது. கலா, கொஞ்சம் தம்பியோட போன் நம்பர் கூட தம்பி குரல காது குளிர கேக்குறேன்.
3: இதோ எழுதி தரேன்க்கா. இந்தாங்கக்கா.
2: நான் கிளம்புறேன் கலா, வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுன்னா?
3: சரிங்கக்கா.

0: ஹலோ
1: ஹலோ தம்பியா,
0: ஹலோ, யார் பேசுறது? சரியா கேக்கல.
1: தம்பி, நான் சுதா பேசுறேன்ப்பா. தம்பி, இந்த அக்காவே யாருன்னு கேட்டுட்டியடா?
0: அக்கா, சுதா அக்கா, உங்களை மறக்க முடியுமாக்கா? போன்ல குரல் சரியா புரியல. நான் எப்பவுமே உன் தம்பி தான்க்கா, என்னைக்குமே நான் மாறமாட்டேன். உங்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும்னு தானே நான் துபாய்க்கே வந்தேன். உனக்கு என்னக்கா வேணும் சொல்லு.
1: நீ என்கிட்ட இவ்ளோ அன்பா பேசுறியே, எனக்கு அதுவே போதும்ப்பா. எனக்கு எந்த கஷ்டம் வந்தா என்ன?
0: என்னக்கா கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டம் சொல்லுக்கா.
1: அத ஏண்டா கேக்குற தம்பி? விவசாயத்துல பெருத்த நஷ்டம். ஒரு மளிகை கடையாவது வச்சு பொழைக்கலானா 50,000 வேணுமே அதுக்கு. அவ்வளவு காசுக்கு நாங்க எங்கடா போவோம்?
0: நான் இருக்கும்போது நீ எங்க கவலைப்படுற? இன்னும் ஒரே வாரத்துல ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு நிச்சயமா பணம் அனுப்புறேன்.
1: தம்பினா தம்பிதான், நீ நல்லா இருக்கணும். வச்சிருவா. அப்பா, தம்பி அனுப்புற காசுல நம்ம நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாசன நிலத்தை வாங்கி போட்டுடலாம். நமக்கு மேற்கொண்டு ஒரு சொத்து சேரும்.
0: எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பாஸ்கர்?
2: என்ன விஷயம் ராஜு?
0: எனக்கு அர்ஜென்டா பணம் கொஞ்சம் தேவைப்படுது, ஏற்பாடு பண்ணி தர முடியுமா?
2: அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆனா கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன செலவு? அதுவும் எனக்கு தெரியாம.
0: என் குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே பாஸ்கர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அக்காவோட குரலை போன்ல கேட்டேன். பாவம், எங்களுக்கு அப்ப வசதி இல்லாததால அவளை ரெண்டாம் தரமா கட்டி வச்சோம். விவசாய குடும்பம், வானம் பார்த்த பூமி. ஏதோ கஷ்டம் போல இருக்கு. எங்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டாப்பா, மனசு கேட்கல. நானும் பணத்தை அனுப்பி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன்.
2: சொல்றேன்னு தப்பா நினைக்காத ராஜு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் மட்டும் இல்ல, அன்பும் கூட விஷம்தான். நீ உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்ப அவங்க தவறா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது. உன் எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சமாவது சேர்க்கணும்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன் ராஜே. நீ அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல நண்பனா, இத சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம் ராஜே.
0: என் குடும்பத்தோட பாசத்தை பத்தி உனக்கு தெரியாது பாஸ்கர், அதான் இப்படி பேசிட்ட. நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரலனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறத நான் பொறுத்துக்கவே மாட்டேன் பாஸ்கர், பொறுத்துக்கவே மாட்டேன்.
2: ஐ அம் ரியலி வெரி சாரி ராஜு. உன் மனசை காயப்படுத்தணும் நான் இப்படி பேசல, என்னோட அனுபவம் இப்படி பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காத ராஜு. நீ பணத்துக்கு எங்கேயும் அலைய வேண்டாம்ப்பா, நானே உனக்கு கடனா தரேன். இந்த டிசம்பருக்குள்ள திருப்பி கொடுத்துட்டா போதும். என்ன சொல்ற?
0: ஐ ஆம் வெரி சாரி பாஸ்கர், ஏதோ கோவம் போட்டு உணர்ச்சி போட்டு ஒன்னு தப்பா பேசிட்டேன், அதை மனசுல வச்சுக்காத. நீ கொடுக்குற பணத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமா நான் டிசம்பருக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா.
2: நமக்குள்ள என்னப்பா ஃபார்மாலிட்டிஸ், பாப்பா போலாம்.

0: ஹலோ ஹலோ ஹலோ ராஜு.
1: அம்மா அம்மா சொல்லுங்க அம்மா, எப்படி அம்மா இருக்கீங்க?
0: இருக்கேப்பா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்பா.
1: என்னம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா.
2: கொண்டா போன கொண்டா, நான் பேசுறேன். ராஜு, நான் அப்பா பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. வேற ஒண்ணும் இல்ல ராஜு, போன வாரம் நம்ம கலாவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. இந்த ஐப்பசிலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு அவசரப்படுறாங்க. என்ன கொஞ்சம் நகை நட்டு சீர் சனத்தின்னு அதிகம் எதிர்பார்க்குறாங்க போல தெரியுது. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நானும் ஒத்துக்கிட்டேன். சரிதானப்பா?
1: சரிதான்ப்பா.
2: ஒரு நிமிஷம் அம்மா அவங்ககிட்ட பேசணுமா.
0: ராஜு ராஜு, நீ நல்லா இருக்கியாப்பா?
1: நல்லா இருக்கேம்மா. நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னமா குறைச்ச?
0: அது இல்லப்பா, உங்க அப்பா ஒத்த காலில் நிக்கிறாருப்பா இந்த இடத்த முடிச்சிடணும்னு. எனக்கு என்னமோ அது சரியா படல ராஜு.
2: இங்க கூட போனேன் அவனை குழப்பிக்கிட்டு. ராஜு, நீ ஒன்னும் யோசிக்காத. நாம இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு கலாக்கு இப்படி ஒரு வசதியான இடத்துல மாப்பிள்ள எடுத்தா தான் பெருமையா இருக்கும். என்ன சொல்ற நீ?
1: சரிப்பா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. முகூர்த்த தேதிய முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா நான் லீவுக்கு அப்ளை பண்ண வசதியா இருக்கும்.
2: என்ன, நீ கல்யாணத்துக்கு வர போறியா?
1: நம்ம கலா கல்யாணம்ப்பா, நான் வராம இருக்க முடியுமா?
2: அதுக்கு இல்ல ராஜு, உனக்கு வர போக பிளேன் சார்ஜ் அதெல்லாம் ரொம்ப செலவாகும். அத பணமா நீ அனுப்பிச்சேன்னா கல்யாண செலவுக்கு தோதா இருக்கும். என்ன, கலா கல்யாணத்தை நேர்ல பார்த்தா தானா? வீடியோல பார்த்தா போச்சு. உன்னை பத்தி புது சம்பந்தி கிட்ட எவ்வளவு பெருமையா சொல்லிருக்கேன் தெரியுமா? சரி சரி, வேற ஒண்ணும் இல்லையே, போன வச்சிருட்டுமா?
1: சரிப்பா, போன வச்சிருங்க.

0: என்னடாஜி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? போன் உங்க வீட்டுல இருந்தானே?
1: ஆமா பாஸ்கர், தங்கச்சிக்கு வரன் பேசி முடிச்சுட்டாங்களா?
0: சந்தோஷமான சமாச்சாரம் தானே, ஏன் அப்செட் ஆன மாதிரி இருக்க?
1: இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே, எல்லாம் புரியுது. சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், வரட்டுமா?
1: சரி பாஸ்கர். அப்பா ஏன் என்ன கலா கல்யாணத்துக்கு வரவேண்டாம்னு சொல்றாரு? நான் இங்க வந்து 2 வருஷம் ஆக போகுது, என்ன பாக்க யாருக்குமே ஆசை இல்லையா? எப்ப வருவேன்னு இது வரைக்கும் 1 தடவை கூட கேட்கலையே. நானே வர தயாரா இருக்கும் போது கூட இப்படி சொல்லிட்டாங்களே, ஒண்ணுமே புரியலையே.

0: அப்பாடி, ஒரு வழியா பெரும்பாடுபட்டு நல்லபடியா கலா கல்யாணத்தை முடிச்சாச்சு. நாம கட்டிட்டு இருக்க வீடும் முடியற நிலையில இருக்கு. ராஜு துபாயிலேருந்து இங்கே வந்துட்டான்னா பெருசா சம்பாத்தியம்னு இப்ப மாதிரி இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம நம்ம எதிர்காலத்துக்கு சேமிச்சு வச்சிடணும். யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு தெரியும்?
1: அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களா?
0: இங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா நீ? பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த மாதிரி தான். நல்ல வந்து வாட்சியே எனக்கு. என் மருமக தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல சமயம் கட்டு போய் உன் வேலையை பாரு ராஜம்.
1: இத்தனை நாளும் இத்தனை வருஷமாவும் இதே தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். போறேன் போறேன்.
2: காலையிலேருந்து மனசே சரியில்லை பாஸ்கர். நீயும் இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போயிட போற.
3: ஆமா ராஜு, இன்னும் ஒரு மாசத்துல நான் ரொம்ப நேசிச்ச ஒருத்தரோட பிறந்தநாள் வருது. அன்னைக்கு நான் ஒரு புது அவதாரம் எடுக்க போறேன்.
2: இப்ப கூட உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டே பாஸ்கர். பட் ஒன் திங், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன்.
3: நிச்சயம் சொல்றேன் ராஜு. இப்ப கூட சொல்லலைன்னா ஒருவேளை அதை உங்ககிட்ட சொல்ல வாய்ப்பு இல்லாமலே போயிடலாம். கிட்டத்தட்ட என் கதையும் உன் கதை போலத்தான் ராஜு. குடும்பத்துக்கு பண காய்ச்சி மரமா இருந்த அவங்க மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த என் பணத்தை பங்கு போட என் மனைவி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சத அவங்களால ஜீரணிக்க முடியல.
4: கல்யாணம் ஆகி 3 மாசத்துல நான் அவளை என் வீட்டுல விட்டுட்டு துபாய் வந்துட்டேன்.

0: ஒரு வாரம், ஒரே வாரம் தான், எல்லாமே முடிஞ்சிருச்சு ராஜு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரி வைரமா மாறும்னு நமக்கு தெரியும் ராஜு, ஆனா ஆனா என் மனைவி வைரம் வைரம் வைரம் ராஜு.
1: என்னாச்சு பா சார், என்னாச்சு அவங்களுக்கு?
0: நான் போய் பார்த்தப்போ என் வைரம் கறிக்கட்டையா மாறி இருந்தா ராஜு, கறிக்கட்டையா மாறி இருந்தா. காரணகர்த்தா சொல்லவே வெக்கமா இருக்கு ராஜு, சொல்லவே வெக்கமா இருக்கு. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அன்னைக்கு வீட்டை விட்டு வந்தவங்கதான், எல்லாத்தையும் மனசுல இருந்து தொடச்சி எரிஞ்சிட்டேன். என் எண்ணம் எல்லாம் அடுத்த மாசம் 10ஆம் தேதி, அதாவது என் வைரத்தோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஆரம்பிக்க போற குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட ஊனமுற்று இல்லத்தை பத்தி தான். இனி மீதமுள்ள என் வாழ்நாள் எல்லாமே அவங்களுக்காக தான் செலவிட போறேன். அதை தவிர எதுக்கும் என் மனசு இடமில்லை ராஜு, இடமில்லை.
1: உன்னோட பூ மாதிரியான மனசுக்குள்ள இப்படி ஒரு பூகம்பம் நடந்துச்சா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாஸ்கர், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
0: என்ன மாதிரியே நீயும் ஏமாந்துடக் கூடாதுன்னு உனக்கு அப்பப்போ அட்வைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன் குடும்பத்தாரோட நீ சந்தோஷம் வாழணும், சந்தோஷம் வாழணும், அதுதான் என் மனப்பூர்வமும் ஆசை ராஜு. பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க்யூ பாஸ்கர், தேங்க்யூ. என்ன பலமான யோசனை பாஸ்கர்?
0: நேத்துக்கு தான் உன் வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு துபாயில இருந்து வரப்போறேன்னு சொல்லியிருக்க. இப்ப நாம அங்க போகும்போது அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்த்தராஜு.
1: நானே இன்னைக்கு உன் கூட ஊருக்கு வரப்போறேன்னு நினைச்சு பாக்கலையே பாஸ்கர்.
0: ஆமா ராஜு, அன்னைக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ ஆபீஸ் போனது, அங்க திடீர்னு ஏற்பட்ட விபத்துல உன் கண்களை பறி கொடுத்தது, எல்லாமே கனவா போயிருக்க கூடாதான்னு ஒவ்வொரு நிமிஷம் எதிர்பார்ப்பு வருது ராஜு, எதிர்பார்ப்பு வருது. ஆனா இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே நிஜமா தான் இருக்கு ராஜு.
1: எந்த தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பாஸ்கர். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் என் கண்களை நான் இழந்திருக்கேன்னு தோணுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பாஸ்கர், என் குடும்பம் மொத்தமும் இப்ப எங்க வீட்டில தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு பக்கபலமா இருக்கும்போது எந்த இழப்புமே என்ன பாதிக்காது பாஸ்கர், நிச்சயமா பாதிக்காது.
0: டிரைவர் வண்டி நிறுத்துங்க, இந்த அட்ரஸ் தான்.
2: அம்மா அப்பா அண்ணா அண்ணி பாட்டி, ராஜு அண்ணா வந்துட்டாரு.
3: ராஜு வந்துட்டானா? அவனை பாக்கணும்னே இவ்வளவு காலமா நான் காத்துக்கிட்டு கிடந்தேன்.
4: எங்க என் மகன் வந்துட்டானா? இது என் பையன் ராஜுவா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. ஐயோ உனக்கு என்னையா ஆச்சு ராஜு, உனக்கு என்னடா ஆச்சு
5: ராஜு? என்னாச்சுப்பா, என்னன்னு சொல்லுப்பா, தெய்வமே எனக்கே இந்த சோதனை.
0: நான் சொல்லேன் சார், என் பேர் பாஸ்கர், நான் இவனோட ரூம்மேட். அவன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவன் கண்ணு போயிடுச்சு, அதனால வேலையை விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் நேர்ல வந்து சொல்லலாம்னு ராஜு தான் சொன்னான். போன்ல சொன்னா நீங்க எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவீங்க, உடனே இவனை பாக்கணும்னு துடிப்பீங்க இல்லையா? அதான் போன்ல எல்லாத்தையும் சொல்லல.
5: என்ன ராஜு வேலையை விட்டுட்டானா?
3: கம்பெனில நிறைய பணம் தந்திருப்பாங்களே.
0: ஆமாங்க,
6: இவனோட சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல, ஏன்னா நீங்க தானே இவன் கூட இருந்திருக்கீங்க.
0: சேவிங்ஸ் இவங்கிட்ட ஒத்த ரூபா கூட கிடையாது, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
6: என் தம்பிய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: இத்தனை வருஷமா இவன் தூணா இருந்து உங்களை எல்லாம் தாங்கினான், இனிமே வாழ்நாள் முழுசும் நீங்க இவனை தாங்குவீங்க இல்ல?
7: நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்.
0: சரிங்க, நான் கிளம்புறேன் ராஜு, நான் வரேன்பா. அடிக்கடி உனக்கு போன் பண்றேன், நான் ரொம்ப கிட்டத்துலதான் இருக்கேன், அடிக்கடி மீட் பண்ணுவோம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ராஜு, பாய்.
8: மாமா, தம்பி ஒரு வார்த்தை கூட பேசலையே, நம்ம கிட்ட கோபமா இருப்பாரோ?
9: நீ போய் தம்பி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா மணி, அவனை பத்தி முடிவெடுக்க நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்.
6: இதோ பாத்துட்டு வர்றேன்பா.
10: இப்பதான் நான் பாத்துட்டு வரேன், அவன் உள்ள அம்மா கூட பேசிட்டு இருக்கான்.
9: சரி, இப்படி உட்கார் கலா. நீ ராஜுவை பத்தி என்ன சொல்ற?
10: என்னோட ஐடியா என்னன்னா, ஐய கரண்ட் போயிடுச்சா, இதுக்கு எப்ப போறது நேரம் காலமே கிடையாது. சரி, நான் போய் கேண்டில் ஏத்திட்டு வரேன்.
6: இருட்டுல ஒன்னும் தட்டு தடுமாறிக்கிட்டு உள்ள போக வேணாம்.

0: இருட்டா இருந்தா என்ன?
1: ஆமா ஆமா, உட்கார் கோகிலா. உன் ஐடியா என்ன?
2: ராஜுவ வெளியில அனுப்புறதுதான் நமக்கு நல்லது மாமா.
1: இவனை ஏதாவது ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்து விடலாம்னு தோணுது. நீ என்ன முடிவு சொல்ற மணி?
0: அதான்பா சரி, இங்க வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நான் சம்பாதிச்சத கொண்டான்னு கேட்டாலும் கேப்பான். வசதி வந்த பிறகு அதை இழக்கிறதுக்கு நாம என்ன முட்டாளா?
3: சபாஷ், ரொம்ப சரியா சொன்ன.
0: யாரு யாரது? ராஜுவா, நீ எப்படி இங்க?
3: உங்களாலதான் இருட்டுல நடமாட முடியாது. எனக்கு கொஞ்ச நாளாகவே இருட்டு வாழ்க்கை பழகிடுச்சுன்னா.
1: அது வந்து ராஜு, அது வந்து. ஆமா, நீ எப்போ வந்தீங்க?
3: ஆரம்பத்திலேயே வந்துட்டேன்பா. உங்களுக்கெல்லாம் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்த உலகத்தை எனக்கு புரிய வச்சிங்க இல்லையா? கண்ணு இருந்தப்ப பாசங்கிற இருட்டு என் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்தது. கண்ணு போன அப்புறம் எனக்கு இப்பதான் உலகம் நல்லாவே கண்ணுக்கு தெரியுதுப்பா.
1: ராஜு, ராஜு, தப்பு பண்ணிட்டேன்பா.
3: நீங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். உங்களுக்கு ஒரு கறவை பசு தேவையா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் கறந்தீங்க. கறவைய மறந்த உடனே அடிமாட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இதுல என்னப்பா தப்பு? நான் உங்களுக்கு பாரமா இருப்பேனோ இல்ல அனுப்பின பணத்தை திருப்பி கேட்பேனோ பயப்படாதீங்க. நான் இப்படி செஞ்சேன்னா உங்களுக்கு எனக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் இப்பவே இங்க இருந்து போறேன். உங்களை எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன்.
1: இந்த இருட்டில் அதுவும் தனியா நீ எங்கப்பா போற? எங்க போறப்பா?
3: போதும்பா, போதும். இங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு இப்பதான்பா கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
4: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நான் பேசுற நேரம் வந்துருச்சு. அவன் தனியா போகல, அவன் கூட நானும் மொத்தமா போக போறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என் மூலமா உலகத்தை பாப்பான். நான் போன அப்புறம் நான் தானமா கொடுக்க போற என் கண்கள் மூலமா உலகம் அவனுக்கு தெரியும். அது தவிர பெத்த தாயா என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. மகாராஜா, நம்ம நல்ல மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு போகலாம். சின்ன வயசுல என் கைய பிடிச்சிட்டு வருவேன்ல, அது மாதிரி வா கண்ணா, வா போலாம், வாயா.
3: வர்றமா, இந்த வர்றமா, உங்க கைய பிடிச்சுக்கிட்டு வர்றமா, கூடவே வர்றமா, வர்றேன்.
5: ராஜு, என்னாச்சு? பேக் பண்றதை நிறுத்திட்டு விட்டதை பார்த்துக்கிட்டு என்ன பலமான யோசனை. ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. கிளம்பு ராஜு, கிளம்பு.
3: எல்லாமே கனவு மாதிரி இருக்கு பாஸ்கர். இங்க வந்த 3 மாசத்திலேயே அம்மா நெஞ்சு வலி வந்து இறந்து போனது. அம்மா கண்களை எனக்கு பொருத்துறதுக்கு உண்டான எல்லா செலவையும் நான் வேலை பார்த்த துபாய் கம்பெனியே ஏத்துக்கிட்டது. அது மட்டும் இல்லாம எனக்கு மறுபடியும் அங்கேயே வேலை கொடுத்தது. எனக்கு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல பாஸ்கர்.
5: ராஜு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். உங்க அம்மாவுக்கு வந்தது சாதாரண நெஞ்சு வலி இல்ல, ஹார்ட் அட்டாக். ஆபரேஷன் செஞ்சா இன்னும் சில வருஷம் உயிர் வாழ்வாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நானும் பணத்துக்கு எங்க இல்லாமோ அலைஞ்சேன். கடைசியா உங்க அண்ணன் கிட்ட கூட போனேன். ஆனா ஆனா
3: நீ கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாரு?
5: அன்னைக்கு அத்தனை வீரப்பா பேசிட்டு போனாங்க அந்த அம்மா. அவங்க இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்னன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு. நீ மனசு கஷ்டப்படுவியன்னு நான் அப்போ அதை உங்ககிட்ட சொல்லல. இப்ப மனசு கேட்கல ராஜு, அதான் சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் பழைய கதை. நீ சீக்கிரம் கிளம்பு, இப்ப டாக்ஸி வந்துடும். சீக்கிரம் போகணும் வா.
1: ராஜு, ராஜு கண்ணா, நீ மறுபடியும் துபாய்க்கு போக போறியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: தம்பி, தம்பி, என்னப்பா இப்படி துரும்பா இழைச்சிட்ட?
6: நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
3: பாஸ்கர், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. அட்ரஸ் மாதிரி தப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்க பாஸ்கர், இனி நான் சம்பாதிக்க போற ஒவ்வொரு ரூபாயும் நீ நடத்துற இந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு தான். என்னோட ஒரே சொந்தமும் நீ மட்டும்தான். இதுல எந்த மாத்தமும் இல்ல பாஸ்கர். இதோ டாக்ஸி வந்துருச்சு, வா கிளம்பலாம்.
5: இதோ வந்துட்டோம் ராஜு.
7: தம்பி,
6: தம்பி,
7: தம்பி, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, எங்களை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:31:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது உனக்கும் எனக்கும். படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுமங்கலி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:28:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதல் தேசம் படத்திலிருந்து மனோ உன்னிகிருஷ்ணன் மற்றும் டொமினிக் செரஜோ இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 2:11. இப்போது கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் அரங்கேற்றம் கௌரவம், பொண்ணுக்கு தங்க மனசு, அலைகள் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் அரங்கேற்றம் திரைப்பட பாடல். இந்த பாடல் பி. சுசீலா பாடியது.

0: அடுத்து கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: கண்ணா, நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே.
1: கண்ணா,
3: செல்மா எங்கடி இருந்து பாய?
1: போயிட்டா?
3: போயிட்டா? அதை விட்ட போயிட்டானே? அவளுக்கு பெரிய முச்சு ஆயிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவளை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிளிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அதை அவங்க பறந்து போயிடுத்து.

அடுத்து பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், சசிரேகா, எஸ் ஜானகி பாடியது.

0: நடந்தாலும் அவையாவும் நீயாகுமா.
1: நிறைவாக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.

பாகரே தனி பனி ககரே சனி சரே கப்பகரே கரே சனி பகரே சனி பகரே சனி பாபானி சரே கரே கப்பகரே சனி பாபானி சரே கபானி.

நேர்கள் இதுவரை இனிய ராகத்தில் ரசிக்லால் அந்தாரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடியில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் அதிகாலை 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி, காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா, மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் காலை 5:10. இப்போது கேட்கலாம் புலரும் பொழுது திரை சிவபக்தி பாடல்கள். முதலில் மகாநதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா பாடிய பாடல்.